0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய கீதம் பாடவுள்ளேன். அதன் பெயர் அண்ணல் உங்கள் அன்பை நாடி. அண்ணல்

இறையிடம் வேண்டினேன், எண்ணி எண்ணி ஏங்கினேன், இறையிடம் வேண்டினேன், நபியே உமை காணும் நாளை நானும்

மனம் கமலும் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே. நீர் சென்ற பாதை எல்லாம் மேகம் கூடயானதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி எங்கள் உள்ளம் ஏங்குதே. அண்ணல் உங்கள் அன்பை நாடி எங்கள் உள்ளம் ஏங்குதே. அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. மிம்பரு படி

சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: வழியை மறிக்கும் பெரும் பாறையை நகர்த்த நினைப்பது நதியின் வேலையல்ல. பாறை நகராது என தெரிந்த பின்னும் முட்டிக்கொண்டிருப்பது முட்டாள்தனம். தீர்வில்லாத அந்த பாறையை கண்டு சிறு அலைகளாய் புன்னகைத்து அதை வளைந்து கடந்து செல்வதே நதியின் சாமர்த்தியம். தீர்வில்லாத அந்த பாறையை கண்டு சிறு அலைகளாய் புன்னகைத்து அதை வளைந்து கடந்து செல்வதே சாமர்த்தியம். நதியின் வாழ்க்கை இது. வாழ்வும் ஒரு நதிதான், தீர்வில்லா கரைகளை கடந்து செல். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாட்களுக்கு முன்னாடி நம்ம கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சில்லாக தாங்க இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு சில இடங்களில் அதிகமான மழை வந்தது, ஒரு சில இடங்களில் குறைவான மழையும் வந்தது. ஆனால் மழை வந்துட்டு நேற்று வந்தது ரொம்ப ரொம்ப கிளைமேட்டெல்லாம் சில்லுன்னு அப்படியே என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்குது. அப்படியே ஏற்காட்டில் இருக்க மாதிரியே தான் இப்போலாம் இருக்குது. அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது, ஒரு இதமான கிளைமேட்டாக இருக்குது. மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 35°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23°C இருக்கும். மழை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்னைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகம் மற்றும் இதர பகுதிகளில் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழகம், புதுச்சேரி

காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 5 டிகிரி பாரன்ஹீட் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அது மட்டுமில்லாம கர்நாடக மாநிலத்திலும் அதிகமான மழைப்பொழிவு வந்ததன் காரணமாக கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து பாத்தீங்கன்னா 25

நேரத்துல மக்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக தண்ணியில குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாதுகாப்பான முறையில குளிக்கணும். இன்றைய நாளுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயலதாங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு நண்பர்கள் தினம், அது மட்டும் இல்லாம தேசிய சகோதரிகள் தினம், அதே சமயம் தேசிய வண்ண புத்தகங்கள் தினமும் இன்றுதான். இந்த நண்பர்கள் தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு லைன் படிச்ச ஞாபகம் இருக்குங்க, அது அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே பாட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். சிதறித்தான் போனோம், சிந்திக்காமல் இல்லை. என்ன செய்ய, காலத்தின் ஓட்டம் அப்படி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் எப்போதாவது சந்திப்பது உண்டு, அந்த நாளே எங்களுக்கான திருவிழா அப்படின்னு ஒரு அழகான கவிதை படிச்ச ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா எல்லா நண்பர்களும் ஒன்னாவே இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கும் பொழுது, ஏ எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசக்கூட மாட்டேன்ற நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்பரெல்லாம் இப்ப நம்ம வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்பு ஆனது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் 11 மணிக்கு அழைப்பு நேர நிகழ்ச்சியை சார்ந்துதான் இருக்கிறது. என்ன டாபிக் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக உங்களுக்கு பாடல்கள்லாம் வர காத்திருக்கிறது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்வல்லங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்த இருங்கள், இது சோனா வானொலி 107.8.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லித்தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது

நான் ஜெயப்ரியா. தமிழகத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐயில் பயிற்சியாளர்கள் சேர்றதுக்கான அந்த நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஐடிஐயில் சேர்ந்து படிக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக சேலம் அபிநவம் மற்றும் ஏற்காடு ஏகலைவா மாதிரி பள்ளிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதி உடையவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலகத்தில் அறையின் 305 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்குமாறு சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக மருத்துவ கவுன்சிலிங் தேதி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதும் அந்த நீட் தேர்வு தகுதி மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த கவுன்சிலிங்கான தேதியானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா முதற்கட்ட அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதே போல மாநில அளவிலான கவுன்சிலிங் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரியான டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கான துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக திருவிழாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம சேலத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய திருவிழா நடக்க இருக்குது இல்லைங்களா? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா, சேலத்துக்கே சிறந்த கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா சேலம் பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா தான் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வர புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. அன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை. இந்த விடுமுறையை ஈடு செய்கிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும். அதே மாதிரி நாளைக்கும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக தீரன் சின்னமலை, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு தினம். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு நாளை நம்மளுடைய சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டு இருக்கிறது. இந்த விடுமுறையை ஈடு செய்கிறதுக்காக ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும். ஆக மொத்தம் 2 விடுமுறை இருக்குங்க. நாளைக்கும், அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2 விடுமுறை இருக்கு. இந்த 2 விடுமுறையும் ஈடு செய்யறதுக்காக ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதிகளில் வேலை நாட்களாக செயல்படும். சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் கோவிலும் ஆடி திருவிழா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சேலம் ஸ்ரீ ராஜகணபதி விநாயகர் திருக்கோவிலுடைய குட முழுக்கு விழா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சேலம் ஒரே திருவிழா தான். எல்லாருமே கோயிலுக்கெல்லாம் போங்க, அப்படியே பக்தி பரவசத்தோடு கடவுளையெல்லாம் வணங்கிட்டு ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:31 ஆகிறது. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் அப்படின்றது நம்ம வீட்டில இருந்தே பிரிச்சு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம குப்பை மக்காத குப்பை அப்படிலாம் பிரித்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இனிமேட் வந்துட்டு 4 வகையாக பிரிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்துட்டு ஏப்ரல் மாதமே கொண்டு வந்துட்டாங்க. நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், கிராமப்புறங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குப்பைகளை கொட்டும் பொழுது உங்களுடைய தங்களுடைய குப்பைகளை வந்துட்டு 4 விதமாக பிரித்து கொடுக்கணும். ஈரக்கழிவுகளாக இருக்குது, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கழிவுகள், இந்த மாதிரி தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலம் மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் தான் தெரிவித்து இருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண் விதிப்படி தான் இந்த மாதிரி ஈரம், உலர், சுகாதாரம், சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகளாக பிரித்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மறுசுழற்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை வந்துட்டு மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டு இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம்லூர் டு மேச்சேரி போகக்கூடிய அந்த சாலை வந்துட்டு பராமரிக்கப்பட இருக்கிறது. ஒரு பாதையானது அமைக்கப்பட இருக்குங்க. அதனால அந்த ஓம்லூர் அருகே சுரங்கப்பாதை பணிகள் வரக்கூடிய 8 முதல் நடைபெற இருக்கிறதுனால 8 போக்குவரத்து மாற்றம் நடைபெற இருக்கிறது. எந்தெந்த வழியாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓமலூர்லேருந்து மேச்சேரி போகக்கூடிய வாகனங்கள் வந்துட்டு ஓமலூர் சங்ககிரி சாலையிலிருந்து அம்மன் கோவில்பட்டி ரெட்டிப்பட்டி வழியாக அமரகுந்தி செல்லும் சாலை மற்றும் எம் சட்டிப்பட்டி பாலிக்கடை சாலை வழியாக நெடுஞ்சாலையை அடைந்து மேச்சேரி நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக மேச்சேரியிலிருந்து ஓமலூர் வரக்கூடிய அந்த வாகனங்கள் எம் செட்டிப்பட்டி பாலிக்கடை சாலை, காமலாபுரம், சின்ன திருப்பதி, ஜோடுகுழி சாலை வழியாக ஓமலூர் நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றமானது 8

முதல் நடைபெற இருக்கிறது. அந்த பணியானது நிறைவு பெறும் வரைக்கும் இந்த மாற்றுப்பாதைகளில் தான் வாகனங்கள் செல்ல வேண்டும். ஓமலூர் மேச்சேரி அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய பகுதி மக்கள் இந்த பயணத்தை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தகவல் உங்களுக்காக இந்த வீக் இருக்குங்க. ஒவ்வொரு எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு வருமானம் அப்படின்றது நமக்கு கட்டாயம் தேவை. அந்த வகையில் தமிழக அரசுடைய வருவாயை அதிகரிக்கிறதுக்காக ஆலோசனை வழங்குறதுக்காக பொருளாதார நிபுணராக மான்டெங் சிங் அலுவாலியா அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இருக்கிறாங்க. தென்கொரிய நாட்டுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய 48வது கூட்டம் நடந்தது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய சாரநாத் பௌத்த தலம் வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோ அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு சின்னமான அந்த சிங்கத்தூண், இந்த சாரநாத் அந்த தூண் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இருக்குது. இப்போது இது வந்துட்டு யுனெஸ்கோவுடைய 48வது கூட்டத்தில் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய சின்னங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியா 6வது இடத்தையும் ஆசிய அளவில் பட்டியலில் 2வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. 2025 ஆறாம் ஆண்டில் ரேஷன் பொருட்களை வந்துட்டு வீடு தேடி வழங்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டு இருந்தது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடியே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அது இன்னும் வந்துட்டு யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரை இழந்த பெண்களுடைய வீடுகளுக்கும், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்றோர், நலிவடைந்தோர், திருநங்கையர் ஆகியோருக்கும், அவர்களுடைய குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப அட்டைதாரருடைய குடும்பங்களுக்கு கூடிய விரைவில் மாதத்துடைய முதல் வாரத்திலேயே ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீடு தேடி சென்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான கணக்கெடுப்பு பணியில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் பணியாற்றியும் வந்துட்டே இருக்காங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஞாபகம் வருது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான். அதுவும் அந்த கிரிவலம் போகக்கூடிய அந்த பாதையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த கிரிவலம்லாம் போகும் பொழுது அங்கே ஒரு முக்கியமாக இடுக்கு பிள்ளையார் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோவிலில் ஒரு சின்ன கேப் தான் இருக்கும், அதில் அப்படியே நம்ம உள்ள பூந்து வரணும். அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க, மூச்சுத்திணறல் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் அந்த கோவிலுக்குள்ளார போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சிலருக்கு வந்துட்டு பாதிப்புகள்லாம் ஏற்பட இருக்கிறதுனால பௌர்ணமி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் காலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவாங்க. அதே சமயம் உடல் அளவை சரிபார்த்த பின்னரே அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலம் போஸ் மைதானத்தில் ஆகஸ்ட் 3 நாளையில் இருந்து 45 நாட்களுக்கு அரசு பொருட்காட்சி தொடங்க இருக்குங்க. இதில் வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டுகள், பொழுதுபோக்கு, இப்படி எல்லா அம்சங்களுமே இடம்பெற இருக்கு. நீங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே சமயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 நேத்தே தொடங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கணக்கெடுப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சது. இப்போ வீடு வீடாக சென்று அந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வீடுகளுடைய கணக்கெடுப்பு பணியானது இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்களுக்கு நீங்கள் சரியான விவரங்களை கொடுத்துடுங்க. ஏன்னா அது நம்மளுடைய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உரிய அடையாள அட்டையோடைய வரக்கூடிய அலுவலர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் விவரங்களை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகள், அதாவது ரேஷன் கடைகளில் EKYC பதிவிற்கான சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அதாவது விரல் ரேகையை வந்துட்டு பதிவு செய்கிறது, கண் கருவிழியை சரிபார்ப்பு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யாரெல்லாம் இன்னும் உங்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்யாமல் இருக்கீங்க, கண் கருவிழி சரிபார்ப்பு செய்யாமல் இருக்கீங்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலுமே, நியாய விலை கடைகளிலும் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. சேலம் மாவட்ட மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:42. நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. உங்க கூட பேசிட்டே இருக்கிறது நான் விஜயப்ரியா. இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டேன், நண்பர்கள் தினம். இன்னைக்கு அழைப்பது யாரு நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் தினத்தை பற்றி தாங்க இருக்கு. நண்பா நண்பின்னு சொன்ன உடனே உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய நண்பர் யார், உங்கள் நட்புடைய சுவாரஸ்யமான கதைகளை எல்லாமே இன்னைக்கு நீங்கள் அந்த நினைவுகளை கதைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787-7107 என்ற சோனா வானொலியுடைய நிலையே நிற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குங்க. ஸ்காட்லாந்துடைய கிளாஸ்கோ நகரில் தான் இந்த காமன்வெல்த் விளையாட்டு 23rd சீசன் நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவு பளு தூக்குதல் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடைய மீராபாய் சானு அவர்கள் தங்கம் வென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து 3 தங்கம் அவங்க வென் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆண்களுக்கான பளு தூக்குதல் பிரிவில் 65 கிலோ எடை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க.

மொத்தமாக 286 கிலோ எடையை தூக்கி வெற்றி பெற்று இருக்கிறார். இவர் வந்துட்டு தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர். நேற்றும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கும் நிறைய போட்டிகளில் வின் பண்ணியும் இருக்காங்க. நேற்று நடந்த அந்த காமன்வெல்த் மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுடைய சாக்ஷி சௌத்ரி தங்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே நாளில் 9 தங்கம் நம்மளுடைய இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு விளையாடிட்டே இருக்காங்க. வெள்ளி வி பிரவீன் சித்ரவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி, வெண்கலம், செல்வப்பிரபு அவர்கள் வெண்கலத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் பிரவீன் சித்ரவேல் வந்துட்டு வெள்ளியும், செல்வப்பிரபு அவர்கள் வெண்கல பதக்கத்தையும் வின் பண்ணி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள். காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கியத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானபீட விருது 2026 ஆண்டுக்கான விருது கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. எழுத்து உலகம், கவிதை உலகம், இசை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எழுத்துக்களாலே அனைத்து துறையையும் ஆளக்கூடியவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர்களுக்கு உயரிய விருதான ஞானபீட விருது கிடைச்சிருக்கிறது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாறணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு துறையிலுமே நாம் முன்னேற்றம் கண்டுகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு மின்சாரம் அப்படின்றது எங்கெங்கிருந்தெல்லாம் எடுக்கிறோம், நிலக்கரியிலிருந்து எடுக்கிறோம், காற்றாலையிலிருந்து எடுக்கிறோம், நீர்லேருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மின்சார தட்டுப்பாடு அப்படின்றது அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மின்சாரம் இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக செயற்கை முறையிலேயே மின்சாரத்தை வந்துட்டு தயாரிக்க இருக்கிறாங்க. அதுவும் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து தயாரிக்க இருக்கிறாங்க. இந்த சீனாவில் செயற்கை சூரியன் திட்டம் வந்துட்டு உருவாக்கப்பட்டு இருக்கு. சூரியன்லேயே இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த அணுக்கரு இணைவு முறையை பூமியில் பயன்படுத்தி தடை இல்லாமல் தூய்மையான மின்சாரத்தை பெற சீன விஞ்ஞானிகள் முயற்சியை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுக்காக மிகப்பெரிய மின் காந்தத்தையும் உருவாக்கி சீனா சாதனையை படுத்தியிருக்குங்க. இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றது அப்படின்னா எதிர்காலத்தில் மின்சார தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாடுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாவிலும் இந்த திட்டம் கொண்டு வர மத்திய அரசு ஒப்புதல் அளித்து இருக்கிறது. திட்டத்துடைய பெயர் சூரிய சரோவர் யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமாக சூரிய மின்சக்தி உருவாக்கப்படும். ஆண்டுக்கு 1.10 கோடி டன் கார்பன் உமிழ்வு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும். சுயசார்பு இந்தியா திட்டம் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரோல் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்துட்டு E20 பெட்ரோல் வந்துட்டு அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுட்டே இருக்குது. பெட்ரோலில் 20% வந்துட்டு எத்தனால் கலக்கப்படுகிறது. இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் பொழுது வாகனங்கள் வந்துட்டு அந்த மைலேஜ் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா அது வந்துட்டு அந்தந்த வாகனங்களுடைய வகைகளை பொறுத்து வேணால் அது குறையுமே தவிர இன்ஜினை வந்துட்டு எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதனால் E20 எத்தனால் பயன்படுத்துறதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் அதை கட்டாயமாக பயன்படுத்தலாம். அது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் இருக்கும். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாடலுக்கு பிறகு இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக். டாப் 10 மியூசிக்.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: காலை 7:54 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சிதாக நம்ம சோனா வானொலியில ஒலிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணலாம். 9787-707-107 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலையில 8 மணிக்கு டாப் 10 மியூசிக் கேட்கலாம். அதனை தொடர்ந்து காலை 9 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சியை கேட்கலாம். காலை 10 மணிக்கு வானொலி நாடகம் கேட்கலாம். சோனா வானொலியுடைய படைப்பாக வர இருக்கிறது. காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நண்பா நண்பின்னு சொன்ன உடனே முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய நண்பர் யார்? உங்கள் நட்புடைய சுவாரஸ்யமான நினைவுகளை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். காலை 12 மணிக்கு கேட்கலாம் ஊரை சுற்றி ஒரு உலா. ஒவ்வொரு ஊராக போயிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சு அந்த ஊருடைய சிறப்பெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி வலம் வரும். நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் சத்யமூர்த்தி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. அந்த நிகழ்ச்சியை கேளுங்க. உங்கள் ஊருக்கும் வரணுமா? நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களுக்கு என்ன ஊர் என்ன இடம் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக நாங்கள் உங்கள் ஊருக்கு வருவோம், உங்கள் ஊரை சுற்றி பார்ப்போம், உங்கள் எல்லாருக்கூடையும் நாங்கள் பேசுவோம், நீங்களும் வானொலியில் பேசலாம். இன்றைக்கி நண்பர்கள் தினம். நண்பர்கள் தினத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க. நண்பர்கள் இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே ஏதாவது ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு நண்பன் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நண்பர் இல்லாத ஒரு லைஃப் வந்துட்டு இன்கம்ப்ளீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. நண்பர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாகவே இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நண்பர்கள் அப்படின்ற பொழுது ஒரு சேட்டையாக இருக்கட்டும், தியேட்டருக்கு போகிறதா இருக்கட்டும், அப்படியே கலாய்க்கிறதா இருக்கட்டும், ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா மொமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத சில பல விஷயங்களை கூட நாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பெற்றோருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் தான். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கும். சோனா வானொலி நேயர்களாகி நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாலும் நண்பர்கள் நிறைய உறவுகள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி உங்க அனைவருக்குமே நான் மீண்டும் ஒரு முறை நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். உங்களுடைய நண்பன் நண்பியை பத்தி இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787-107-107 என்ற சோனா வானொலிய நிலைய எண்ணிற்கு நண்பா நண்பி நண்பேண்டா அப்படின்ற மாதிரி உங்களுடைய நட்புடைய சுவாரஸ்யமான அந்த நினைவுகள், அந்த பால்யகால நண்பர்கள், இப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள், வானொலி நண்பர்களாக இருக்கலாம், பள்ளி பருவ நண்பர்களாக இருக்கலாம், கல்லூரி பருவ நண்பர்கள், பயணிக்கும் பொழுது வரக்கூடிய நண்பர்கள், இப்படி எத்தனையோ விதமான நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருந்திருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் ரயில் பயண நண்பர்கள் இருப்பாங்க, விமான பயண நண்பர்கள் இருப்பாங்க, கோவிலில் சந்தித்த நண்பர்கள் இருப்பாங்க. இப்படி எதர்ச்சியாக சந்தித்த ஒரு மனிதர் ஒரு கட்டத்தில் நண்பர்களாக மாறி போயிருப்பாங்க. ஒரு பள்ளி கல்லூரி அப்படின்ற போது ஒன்றாவே ஒரு 365 நாட்கள் இருக்கும்போது ஒரு 200 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு நண்பர் கிடைக்கிறது எல்லாமே சகஜம்தான். ஆனால் எதேச்சியாக ஒரு இடத்துல ஒரு தனியாக ட்ராவல் பண்ணும் பொழுது, ஒரு பயணம் செய்யும் பொழுது ஒரு நண்பர் நம்ம கூட பழகிறாங்க, அப்போது ஒரு இணைப்பு என்ன வாங்குறாங்க, அப்போ பேச ஆரம்பிக்கிறோம், அது தொடர்ந்து ஒரு நட்பு பயணமாக தொடருது அப்படின்ற போது அந்த நட்பு ரொம்ப ரொம்ப புனிதமானது, உன்னதமான ஒரு நட்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான நண்பர்கள்லாம் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வானொலி மூலமாக நன்றி சொல்லலாம், வாழ்த்துக்களை சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு கவிதையை சொல்லலாம். இன்னும் இந்த நட்பு தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னும் எப்படியெல்லாம் நீங்கள் அதை கொண்டு போக போகிறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அந்த நட்பு வட்டத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி எல்லாமே நீங்க சொல்லலாம். ஒரு நட்பு வட்டம்னே சொல்லிட்டு ஒரு

0: உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேவை மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நட்புக்குள்ளார நடக்கும், அது எல்லாமே இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் பிரியா. நன்றி நேயர்களே.
1: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ஹோப் ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனாய் சாங்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திவாகரின் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் வணக்க மக்களை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி திவாகரனுடன். வழக்கம் போல தான் இந்த வாரமும் தாறுமாறான பாட்டுக்கெலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஓட் பண்ண பாட்டெலாம் வந்து தேடி எடுத்து இதில் நான் செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 4 நாள் தேவைப்படும் போலாம். அந்த அளவுக்கு எவ்ரி வீக் நீங்கள் எப்படி ஓட் பண்ணுவீங்களோ டெய்லியும் ஒவ்வொரு பாட்டு ஓட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பயுமே நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல சூப்பரான ஒரு பாட்டு, மேட்டூர் வட்ட மயமுதூரில் இந்த கலைசெல்வி அக்கா ஓட் பண்ணியிருக்கக்கூடிய ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடல். அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணுறப்பயே புது பாடலுக்கெல்லாம் வந்து நம்ம ஓட் பண்ணது வாக்க வழிவிடணும், நிறையா புது புது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா. அரண்மனை அப்படிங்கிற பாடல் ஆகாஷோட பாடல். இந்த பாடலில் அவரே வரிகள் எழுதி அவரே பாடியிருப்பார். ஆகாஷ் வந்து ஒரு பாப் சாங் தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும், இங்கிலீஷ் பாடலே தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டியூனை வச்சு இந்த பாட்டு பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல ஜெகதீஷோட அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய வரிகள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாடல் ஓட் பண்ணுறப்பே அந்த வரிகளை சொல்லி தான் அந்த பாடலே ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. இந்த பாடல் ஜெகதீஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி பண்ணியிருப்பாரு. கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜெகதீஷ் பாடியிருக்கக்கூடிய அந்த வரிகளும் சரி குரலும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே பாடலை கேட்டு வாங்க.
2: Top 10 Music, Number 10.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்குது. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரோட எந்த பாடல் நீங்கள் போட்டாலும் நான் கண்டிப்பாக கேட்பந்து வாக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் தான். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அருமையான பாடல், சூப்பராக இருக்கும். அதில் வர வரிகளும் சாந்தகுமாரோட குரலும் அப்பப்பா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் தான் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்குன்னா, நம்ம நிறையா பாடல்கள் கேட்டிருப்போம். நாய்க்குட்டிக்காக ஒரு பாடல், சாப்பாட்டுக்காக ஒரு பாடல், நண்பனுக்காக ஒரு பாடல், காதலிக்காக ஒரு பாடல் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மாடுபிடி வீரர்களுக்காக ஒரு பாடல், ரத்த தானத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னு தனித்துவமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல அசோக் சரவணோட ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இது. ரத்த தானத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம ருக்குமணி பாட்டி எந்த ஒரு புது பாடல் கேட்டாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பாடல்கள் ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த 2 பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6

0: பாடலில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்திலும் ஐந்தாவது இடத்திலும் எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்துல அச்சுவோட லை லை லை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. என்னதான் அச்சு பல பாடல்கள் பண்ணியிருந்தாலும் இந்த லை லை லை அப்படிங்கிற பாடல்லேருந்து எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாடல், என்னை போலவே மக்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாடல். பாடல் கேட்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து சூப்பரான பாட்டு இது. அச்சுவோட பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் பாடுற ஸ்டைல் தான். இந்த பாட்டில் சூப்பரான வரிகள் போட்டு செமையாக பாடியிருப்பார். இந்த பாடல் இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்து பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டின்ற கண்ணமா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்து பிடிச்சிருக்கு. இதில் முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும், லலலான்னு போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹம்மிங்கில் பாடியிருப்பாங்க, அது கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாடல் ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாமே அருமையாக போயிட்டு இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம தாதகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோக் சாங்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் கேட்கறதுக்கு ரொம்ப குத்துப்பாட்டு மாதிரி இல்லாமல் டீசெண்டான ஒரு பாட்டு, சூப்பரான வரிகள் எழுதி அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலில் வர வரிகளை வச்சு இந்த பாடலை கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை சொல்கிறான், ஆனால் அந்த காதலை வந்து அந்த பொண்ணு உதாசனப்படுத்துது, கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணி அதுக்காகவே ஒரு பாட்டு, கண்டுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இந்த ரெண்டு பாடலுமே இப்போ உங்களுக்காக வந்துட்டு இருக்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Music Number 6.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன் உனக்கு.

0: 90.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சது, இன்னும் 4 பாட்டு உங்களுக்கு காத்திட்டே இருக்கு. அதில் 4வது இடத்துலும் 3வது இடத்துலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், மாதவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற பறிப்போனது அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டூர் வட்ட மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. எப்போ இந்த பாடல் போட்டாலும் உங்களோட ஓட்டு இந்த பாட்டுக்கு எப்பயுமே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல்னு கூட சொல்லலாம். மனதை உருக்கிற மாதிரியான வரிகளை போட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன் எல்லாருமே சேர்ந்து. இந்த பாடலுக்கு வந்து மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து கொஞ்சம் பெரிய பாடல் தான். இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து மேல் வாய்ஸ் ஆண் குரலில் போயிட்டுருக்கும். கடைசியில் ஒரு 2-3 லைன் மட்டும் ஃபீமேல் வாய்ஸில் வரும், ஒரு பெண் வந்து பாடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஹை பிச்சில் அந்த ஒரு லைனை எடுத்து கொடுக்குறப்ப அந்த ஒட்டுமொத்த சாங்கோட ஃபீலுமே அந்த பொண்ணே வந்து அப்போ வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வா வா ராசாவே ராசா அப்படிங்கிற பாடல் தான் இடம் பெற்றிருக்கு. திவாகர் மற்றும் ஸ்ரீகாந்த் லக்ஷ்மணன் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த வா வா ராசாவே ராசா அப்படிங்கிற பாடல் வந்து மோட்டிவேட்டிங்கான ஒரு சாங். நீங்கள் எப்பப்பெல்லாம் சோகமாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த பாட்டு கேட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் மனதுக்கு இதமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு வந்து நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை செல்வி அக்காவுக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்குது. இந்த பாடலோட வரிகள் அன்பில் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலில் வர வரிகள்லாம் நல்லா உன்னிப்பாக கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வழிகள் முடிந்தே போகும், காயம் மறைந்தே தீரும், இந்த மாதிரியான வரிகள்லாம் போட்டு செமையாக எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலை ஸ்டீல் பிளான்ட் எழிலக்கா அவங்க மாமாவுக்கு சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பாக்கறினுடன்
0: Top 10 Music Number 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாட்டை கேட்டு பிடிச்சாச்சு. இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 2 பாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லிடவா. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சோனா எஃப்எம்மில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, இந்த பாட்டை நான் இன்னொரு டைம் கேட்கணும் அப்படின்லாம், இந்த பாட்டுக்கு நான் வந்து என்னோட பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு எதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் 9787 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இருந்துச்சுன்னா மறக்காமல் அனுப்புங்க. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்திலும் இரண்டாவது இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த 2 பாடலுமே ஒரு சென்டிமெண்ட்டான பாட்டு, எமோஷ்னலான பாட்டு, 2 பாட்டுமே அந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பூர் கஸ்தூரியை நான் ஓட் பண்ணியிருக்கக்கூடிய சத்யபிரகாஷ் குரலில் வந்திருக்கக்கூடிய அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல். இது அவருக்கு மட்டும் இல்லை, ருக்குமணி பாட்டி, கலைசெல்வி அக்கா மற்றும் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் கஸ்தூரினா அவ்வளோ வர்ணிப்பார் இந்த பாடலை பற்றி, அவ்வளோ சூப்பரான பாட்டு. மகன் தந்தைக்காக பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் இந்த அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல். சகாநாதனோட தயாரிப்பில் வந்திருக்க இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்து பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகலைவன் பண்ணியிருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற பாடல் தான். ரொம்பவே வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சாங் மக்களே. இந்த பாட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் அழுகிறதுக்காக. அவ்வளோ ஒரு உருக்கமான பாடல், இது சோக பாட்டு கிடையாது, அம்மாவுக்காக ஒரு பையன் எழுதக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. ரொம்ப அழகாக வரிகள் எழுதி அந்த பாசத்தெலாம் வந்து ஒவ்வொரு வரிகள்லையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோர்த்து வச்சுருப்பார். அவ்வளோ உருக்கமான பாடல். இந்த பாடலுக்கு வந்து நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் அவங்க அம்மா வனஜாக்காக சமர்ப்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்கன்னு இல்லை, நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவுக்காக டெடிக்கேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல், அம்மா அப்படிங்கிற பாடல். ஏ கலைவான் பண்ணியிருக்க இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. உங்களுக்காக இந்த 2 பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக உங்களோட குரு நான் வந்துட்டேன். ஸோ இந்த வாரமும் நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சினிமா ரிலேட்டடாக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சட்டங்கள் 1000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் தான். இந்த படத்தில் கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு ஒரு நார்மல் ட்ராமா த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆகிருந்த நம்ம தளபதி விஜயண்ணாவோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. படத்துக்கு நல்ல ஆக்குபென்சி இருக்கிறதுனால நிறைய தியேட்டரில் படத்தை மாற்றலை. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த இதய முரளி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படமும் நிறைய இடங்களில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா கட்டா குஸ்தி 2 படமும் இன்னும் நிறைய இடங்களில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அன்பே டயானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் நிறைய இடத்துல ஓடிட்டுருக்கு. ஸோ இத்தனை படங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பெருசாக நோட்டபிள் ரிலீஸஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்டா குஸ்தி 2 படம் இருக்குல்ல, இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட 100 சாமி படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த படத்தையுமே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஓடிடி அப்படின்னா Z5 ஓடிடியில் 100 சாமி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் யாராவது இந்த படத்தை தியேட்டர்ஸில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பெருசாக எந்த ஒரு நோட்டபிள் ரிலீஸஸும் கிடையாது. அதர் லாங்குவேஜஸில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்கள இண்டிபெண்டன் ஆர்டிஸ்டோட சாங்ஸ், அந்த சாங்ஸில் ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாப் 10 மியூசிக்கு ஓட் வந்து பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணும் பொழுது அந்த பாட்டு வார இறுதியில் டாப் 10 மியூசிக்கில் இடம்பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறைக்காமல் உங்களோட ஓட்டை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஓட்டை செலுத்தும் போது அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்கல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ஒரு தனி மோட்டிவேஷனல் கட்ச மாதிரி வந்திருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ஓட்டை பதிவு வந்து பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். சோ

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வச்சு படங்கள்லாம் வந்து எடுப்பாங்க. அந்த படத்தோடு பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் பின்னாடி அந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும்போது பயங்கர வியப்பாக வந்துருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ எவ்வளோ படங்கள் இருந்தாலும் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டேரக்டர் சங்கர் சார் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நிறைய படம் இருக்குது. ரொம்ப பர்சனல் அப்படின்னா நம்ம அர்ஜுன் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன முதல்வன் படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அந்த படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அந்த படத்தில் ஒரு சீனில் வந்து புகார் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு பிக்சர் வந்து இருக்கும் அந்த புகார் பெட்டியில், அதாவது மாடு வந்து மணி இழுத்து அடிக்கிற மாதிரி வந்துருக்கும். அந்த ஒரு பிக்சரை வச்சுருப்பாங்க. எதுக்காக அந்த பிக்சரை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி புராண கதைகளில் மனுநீதி சோழன் இருக்கிறாரு இல்லை, அவர் வந்து ஒரு பசுமாட்டுக்கு நீதி வழங்குறதுக்காக தன்னோட மகனையே வந்து தேரில் ஏற்றி கொன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கதைகள்லாம் வந்து தெரியும். இது வந்து உண்மை சம்பவமாக இருக்குது, தமிழ் இலக்கியங்களில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அதாவது மனுநீதி சோழன் கிட்ட யாராவது மணி அடித்து அவங்களோட புகாரை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இந்த புகார் போட்டியில் யாராவது வந்து லெட்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தக்க நீதி கிடைக்கும் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் அந்த புகார் பெட்டியில் அந்த மாடு மணி அடிக்கிற மாதிரி பிக்சரை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஹிட்டன் டீட்டெயிலாக முதல்வன் படத்தில் காட்டியிருப்பாங்க. இது வந்து பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஃபேமஸான டேரக்டர் தரணி எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்துட்டு கில்லி, தூள், அதுக்கப்புறமா ஒஸ்தி, குருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் டேரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் எடுத்த கில்லி படம் இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த படங்களில் வர ஹீரோஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த எல்லா ஹீரோஸ்க்கும் காமனாக ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டேரக்டர் தரணி இருக்கார்ல, அவர் வந்து தீவிரமான முருகர் பக்தர். ஸோ அவரோட படங்களில் வர எல்லா ஹீரோஸ்க்கும் ஏதாவது ஒரு முருகர் பேரை வச்சுருவாங்க. நீங்கள் இன்னொரு டைம் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படம்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். ஸோ இப்போ இதை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே ஏகப்பட்ட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ஹாலிவுட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலக சினிமா ஃபேன்ஸே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹாலிவுட் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படங்கள்லேயே அதிகமான வசூல் பண்ண ஹாலிவுட் படம் அப்படின்னா இதுதான். முதல் நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 72 கோடிக்கு மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8.
1: நம்ம மக்களின் குரல்
0: சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல்
0: சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரமும் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பார்ட் 2 படம் அப்படின்னா சர்தார் 2 வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கான டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் ஒரு பயங்கர ஆக்ஷனாக ஒரு ஃபுல் மோடில் வந்து படம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் செப்டம்பர் 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கு. நம்ம கார்த்திக் அண்ணாவோட இந்த சர்தார் 2 படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் பி எஸ் முத்திரன் இருக்காரு, அவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பிஜிஎம்ல இந்த படத்துக்கான சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.

அதே மாதிரி நம்ம சூர்யா சாரோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கான டேட்டை இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, வர August 2 கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம சூர்யா சாரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். அதே மாறி நம்ம விக்ரம் சார் இருக்கார்ல, அவர் நடிக்கிற 63rd படத்துக்கான ஷூட்டிங்க்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, விக்ரம் சாரோட இருமுகன் படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த ஆனந்த் சங்கர் இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. நம்ம விக்ரம் சாரோட இந்த ஒரு 63rd படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அண்ணாவோட 56th படத்துலேருந்து ஒரு குட்டி அப்டேட்டுங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட 56th படத்தை தமிழரசன் பச்சமுத்து இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு உள்ள விஜயகுமார் இருக்கார்ல, உரியடி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார்ல, விஜயகுமார் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் அவரோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜே சித்து அண்ணா இருக்கார்ல, அவர் ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு, தயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை அவர் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை அவரே டேரக்ட் பண்ணி ஹீரோவும் நடிகிறாரு. இந்த படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம விஜய் சித்து அண்ணாவோட இந்த டயங்கரம் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் தான் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அப்படியே வந்து எடுத்து வச்சிருந்தேன், சொல்லிட்டேன். நாம இன்னும் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ ஒரு சில படங்கள்லாம் இருக்கும், அந்த படத்தில் பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து தேவையில்லை, நிறைய காஸ்டிங் தேவையில்லை, பிரம்மாண்டெல்லாம் தேவையில்லை, அந்த படத்துக்கான கதை மட்டுமே போதும் அந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக கேட்டுட்டு அந்த படத்தை போய் நீங்களும் ஒரு டைம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக வந்துருக்கும். இது நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தாங்க. ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். 2013 நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நியோனார் த்ரில்லர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன படம் தான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம டேரக்டர் மிஷ்கின் சார் இருக்காருல்ல, அவரே எழுதி அவரே டைரக்ட் பண்ணியிருந்திருப்பார். இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா சார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஹீரோஸ்லாம் யாருமே வந்து கிடையாதுங்க, முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்ரீ இருக்காருல, அவரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒரு நாள் நைட்டில் பைக்கில் அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ரோட்டில் யாரோ ஒருத்தர் குண்டடிப்பட்டு மயங்கி விழுந்து கிடக்கிறாங்க, ரத்தம்லாம் நிறைய போயிருக்கு. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலில் அந்த கேஸ் எடுத்துக்கல, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸும் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. முன்னாடியே சொன்னல, அவர் தான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட வீட்லேயே அவர் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணிடுறாரு, அவரும் உயிர் பழச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்த அவருக்கு செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. எங்கடா போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காப்பாற்றுனீங்கள ஒரு ஆள், அந்த ஆள் வந்து போலீஸால் தேடப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, அவரை நீங்கள் தப்பிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் காப்பாற்றினால நீங்களும் வந்து எங்கள் கூட கண்டுபிடிக்க உதவி பண்ணணும், நீங்கள் அந்த ஆளை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிச்சாங்களா, யார் அந்த ஆள், அவருக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அவரை ஏன் போலீஸ் துரத்துறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய படங்களில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி இந்த படம் ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சாங்ஸ் எங்கேயுமே அவங்க வந்து வைக்கல. ஒரு நைட்டில் நடக்கிற கதையாக இந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம இளையராஜா சாரோட மியூசிக் அப்படின்னே வந்து சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். இந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் டேக் சீன் வந்து வரும், அந்த சீனே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சீனில் இந்த படத்துக்கான மொத்த கதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. 2013 வாவ் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
2: Hey, what's up? Hey, babe.

0: புறாடே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ என்னதான் நம்ம நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளால் பழசை அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாதுங்க. அந்த பழைய நினைவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் டூரிங் டாக்கி செட்டப்பில் இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த தியேட்டர் எங்கே இருக்குது, அந்த தியேட்டரில் அப்படி இன்னும் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது முன்னாடி, அதாவது நம்ம தாத்தா காலத்தில் இருந்தவங்கலாம் படம் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, டூரிங் டாக்கீஸில் போய் படத்தை பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் டூரிங் டாக்கீஸில் போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு மண் தரையில் உட்காந்து அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு வேற லெவல் ஃபீல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இப்பயுமே டூரிங் டாக்கி செட்டப்பில் ஒரு தியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கேயுமே மக்களோட வரவேற்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடச்சிட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு தியேட்டர் தான் வசந்த் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டருங்க. இது வந்து நார்மலாக ஒரு தியேட்டர் தான், ஆனால் வெளியே பார்க்க ஒரு டூரிங் டாக்கீஸ் எப்படி இருக்கும், ஒரு தகர கொட்டாயில் இருக்கிற ஒரு தியேட்டர் மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த தியேட்டரோட சீட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் வெளி

வெளியே பார்க்க பழமையாக இருந்தாலும் தேட்டருக்குள்ளே வந்து இப்போ கரண்ட்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த தேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தேட்டரில் இருக்கிற அந்த டால்பி அட்டம்ஸ் அந்த சவுண்ட்லேருந்து லேசர் ப்ரொஜெக்டர் வரைக்கும் எல்லாமே இந்த தேட்டரில் வந்து இருக்குங்க. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய் 80 ரூபாய் அப்படின்றது தான் இந்த தேட்டரில் டிக்கெட்டோட ப்ரைஸாகவே வந்துருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த தேட்டருக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படின்னா அந்த பழைய காலத்தில் டூரிங் டாக்கி செட்டப்பில் இருக்கிற ஒரு தேட்டர் நானும் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க இந்த தேட்டரில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழைய காலத்து டூரிங் டாக்கீஸ்லாம் படம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த டூரிங் டாக்கீஸில் பாட்டு போடுற வழக்கம் அப்படின்றது காமனாக இருந்திருக்கு. அதே ஒரு ஃபார்மட்டை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தேட்டர் கட்டி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. 2005-2006 இந்த டைம் பீரியடில் கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து பயங்கரமாக, அதுவும் அந்த வீக்கெண்ட்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஞாயிறுகள்லாம் நிறைய பேர், அதாவது சிட்டியில் இருக்கிறவங்களே இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்குற அந்த ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு தேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வியந்து பார்த்துருந்தேன். ஸோ நீங்களும் வந்து அந்த காலத்தில் டூரிங் டாக்கீஸ்லாம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நானுமே இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வாரம் சினிமா நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம், அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல.
1: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள்.
2: எங்க வீட்ல யாரையும் காணோம்? கார்த்தியே, டே கார்த்தியே!
3: ஏன்டா காலங்காத்தாலே கத்துற?
2: டே கார்த்தி, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா?
3: டேய், வேலைக்கு போறவனுக்கு தாண்டா 8 மணி சீக்கிரம், நமக்கெல்லாம் அது விடிய காலையிலடா.
2: ஆமா, எங்க வீட்ல யாரையும் காணோம்
3: தெரியலடா.
2: சரி வா, டீ குடிக்க போலாம்.
3: டேய், நேத்து தாண்டா கடன் சொல்லி டீ குடிச்சோம்.
2: அதனால என்ன கார்த்தியே, நீ புதுசா கடன் எழுதலாம் வா.
3: நீ மொய் வைக்காம விட மாட்ட போல. சரி வா, போலாம்.
2: நானும் வரேன்,
4: முதல்ல வேலை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்.

0: பார்க்க போனா.
1: நல்லா
0: ஊரை சுத்து, ஒரு வேலைக்கு போயிடாத, சரிவா வந்து சாப்பிடு.
1: தோ வரமா. டேய் நீ வாடா, எங்க போனாலும் சாப்பிடுறதுக்கு மட்டும் கரெக்டா டைமுக்கு வந்துடுறாரு சாரு. உன் வயசு பசங்களாம் பெத்தவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல.
2: என்னப்பா வேலை தேடிக்கிட்டு தான்பா இருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது.
1: வேலை தேடுறியா? எங்க தேடுற? டீ கடையிலயும் பஸ் ஸ்டாண்ட்லயுமா? முயற்சி பண்றவங்களுக்கு தான் மாற்றம் தெரியும், நீங்க தான் முயற்சியே பண்றது இல்லையே.
3: மாமா அதெல்லாம் மாறும், நீங்க வேணா பாருங்க.
1: தம்பி நீங்க அமைதியா இருங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஊர் ஃபுல்லா சுத்துறீங்க, காலேஜும் முடிக்க மாட்டேங்கிறீங்க, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது.
0: அவனும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கிறான்.
2: சரிப்பா, இனிமே நான் உங்க யாருக்கும் பாரமாவே இருக்க மாட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இப்பவே கிளம்புறேன்.
3: டேய் கோவப்படாதரா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற?
2: கோபம்லாம் இல்ல மணி, அவங்க சொல்றதும் தப்பு இல்லதான். இப்படியே இருந்தா நம்ம என்னைக்குதான் மாற போறோம்? நம்ம லைஃப் எப்பதான் மணி மாறும்?
3: அதெல்லாம் மாறுங்க அத்தி, யோசிச்சு முடிவு பண்ணலாம், வெயிட் பண்ணு.
2: இப்படியெல்லாம் இருந்தால் மாறவே மாறாது மணி, நம்மளை மாற்றிக்கணும் முதல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அந்த ஊரை விட்டு போகிறேன், வெளியே போய் வேலைக்கு போக போகிறேன்.
3: உனக்கே ரோசம் வந்துருச்சா? சரி வா.

0: நண்பன் ஒருவன் இருந்தால்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில ஆகச்சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. மத்த எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிடும், ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டி இருக்கலாம், ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட ரொம்ப சிரிக்கவும் முடியும். கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு, டேய் நான் உனக்காக இருக்கேன், என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நம்ம மூஞ்சுக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்மளுடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
0: நண்பன் ஒருவன் இருந்தால்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள்.

0: கார்த்தி, இன்னும் எவ்வளோ நேரம்னா கோயிலே உட்காந்துருக்க போகிறோம்?
1: தெரியலடா.
0: ஆமா, இப்படி கோபமாக வெளியே வந்துட்டோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே.
1: டேய், எனக்கும் தாண்டா தெரியல, நான் கம்முன இருக்கேன்ல, புலமாம இரு.
0: இல்லடா, சவால்லாம் விட்டுட்டு வந்தேன், இப்போ புஷுன்னு போயிடுச்சு.
1: இல்லடா, நான் ஏதாவது பெருசாக பண்ணணும், தினமும் உன்னால் முடியாது, நீலாம் எதுக்கும் ஆக மாட்டேன்னு சொல்றது கேட்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குடா.
0: இங்கே மட்டும் என்ன, எங்கள் வீட்லையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் எப்போ வேலைக்கு போவேன் எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
1: அதான் பாரு மச்சான், உனக்கும் அதே தான், எனக்கும் அதே தான், நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே வேலை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் எங்கே போய் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில மச்சான்.
0: அட, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
1: பிரச்சனை இல்லைன்னு சொல்றல்ல, ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா?
0: என்ன கார்த்தியை டக்குன்னு கேட்குற? ஐடியாலாம் ஒன்றும் இல்லை.
1: அட, நீ வேற ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, எந்த ஐடியாவும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்?
0: ஏன் முடியாது?
1: இல்லைடா, ஒரு மாதிரி பயமா இருக்கு.
0: எனக்கும் பயமா தான் இருக்கு, ஆனால் நான் வெளியே காட்டுறேன்னா விட்ரா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஊர்லேயே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கும் இதை தான் பேசுவாங்க, அடுத்த வாரமும் இதை தான் பேசுவாங்க.
1: மச்சான், அப்பா திட்டும் போது கோபமாக இருந்துச்சுடா, ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் சொல்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுதுடா.
0: என்ன கார்த்தி இப்படி டக்கு டக்குன்னு மாறுற? நீ எப்படா இப்படி மாறின?
1: ஏண்டா, மனுஷன் வாழ்க்கையில் மாறவே கூடாதாடா.
0: சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஊருக்கு போயிடலாமா இல்லை என்ன பண்ணலாம்?
1: இந்த பாருமணி, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிறது என்னோட ஹிஸ்டரியிலே கிடையாது.
0: என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? காலேஜ் போகாதுக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகாதுக்கும் உங்க வீட்டில் துரத்தி துரத்தி அடிச்சாங்களே, அப்போ எங்கே போனேன்? அப்போ கால் எங்கள் சைடில் வச்சிட்டியா?
1: அதெல்லாம் அப்போடா, இப்போ நான் மாறிட்டேன். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிப்போ.
0: என்கிட்ட 900 ரூபா இருக்குது.
1: சரி, என்கிட்ட 1300 இருக்கு.
0: ஆமா, உங்க அப்பா தான் நீ 1 ரூபா கேட்டாலே தரமாட்டாரு, இப்ப எப்படி 1300 ரூபா உங்ககிட்ட இருக்குது?
1: அதுவா, அப்பா அசந்த நேரம் பார்த்து காசை அபேஸ் பண்ணிட்டேன்.
2: சரி, நீ எப்படி காசை கொண்டு வந்த?
0: அதே அபேஸ் தான். இப்போ ரெண்டு பேர்கிட்டயும் சேர்த்து 2200 ரூபா இருக்குது. ரெண்டு நாள் நிம்மதியா சாப்பிடலாம், அதுக்குள்ள வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்.
1: அதெல்லாம் கிடைக்கும். சரி, வீட்டுல சொல்லிட்டு போவோமா? இல்ல,
0: ஐயோ கார்த்தி, வேணவே வேணாம், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா சொல்லிக்கலாம்.
1: ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆல்ரெடி நம்ம 1300 ஆட்டையை போட்டு வந்துட்டோம், இப்போ திரும்பி போனா திருப்பி திருப்பி அடிப்பாங்கடா. ஆனா என்ன, அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: அதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், வா கார்த்தி போலாம்.
1: சரிடா, வா போலாம்.
0: டேய் கார்த்தி, இன்னொரு விஷயம்.
1: என்னடா?
0: இங்கே பாரு கார்த்தி, நம்ம வெளியே போய் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு சோறு இல்லாத நிலைமை கூட வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நடுவில் ஓடிடவே கூடாது, புரியுதா?
1: புரியுது மணி, நான் திரும்ப போகவே மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். இது உன் மேலே சத்தியம்டா.
0: நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கார்த்தி, அங்கே பாரு பஸ் ஹார்ன் அடிக்குது, பஸ்ஸும் வந்துருச்சு, வா அப்படியே போயிடலாம்.
1: இந்த பஸ் எங்கே போகுதுன்னு தெரியாமல் எங்கடா போக?
0: அட, அது யாருக்கு தெரியும், வா போகலாம், பஸ் நிற்கிற இடம் தான் நமக்கான ஊர்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்ல,

0: இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
1: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
0: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சுற்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
4: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள்.
5: டே கார்த்தி, டே கார்த்தி, இறங்குடா, ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
6: அட அட அட அட, என்ன கூட்டம், என்ன கூட்டம். மாப்பிள்ள, கண்டிப்பா நம்ம பெரியவள் ஆகுறது நிச்சயம்டா, கண்டிப்பா நம்மளால முடியும்டா.
5: ஆமாண்டா, எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுடா.
6: சரி, இப்ப முதல்ல என்ன பண்ணலாம்?
5: மாப்பிள்ள, முதல்ல பல் விலகணும், அதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பிடணும்டா.
6: ஆனா மணி, உன்னோட வேலையில கரெக்டா இருக்கிற, சரி வா போலாம்.
5: கார்த்தி, நினைச்ச மாதிரியே ஊரை விட்டு புது ஊருக்கு வந்தாச்சு, இப்போ என்னடா பண்ண போறோம்?
6: அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கார்த்தி, நீ வேற ஏன்டா நிலைமை புரியாம முதல்ல ஒரு வேலை தேடலாமா?
6: ஆமாடா, முதல்ல நமக்கு ஒரு வேலை வாங்கணும், அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால இங்கிருந்தே நான் வேலை வாங்கலான் இருக்கேன். இங்க பாரு, ஒவ்வொரு கரையா ஏறி இறங்குறோம், வேலையே வாங்குறோம்
5: அப்படின்ற. சரிவா, எல்லா கடையிலும் போய் கேட்கலாம்.
6: சரிவா போவோம். அண்ணா, அண்ணா, இங்க ஏதாவது வேலை இருக்குமாண்ணா?
5: அண்ணா, அண்ணா, ஏதாவது வேலை இருக்கா?
7: தம்பி, வேலையா? எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
5: எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லைண்ணா.
6: வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ வேலை கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும்.
7: இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லைப்பா.
5: டே கார்த்தி, வெயில் வேற ரொம்ப அடியுதுடா, ரொம்ப பசிக்குது.
6: டே, என்னடா இப்போதான் சாப்பிட்டோம் அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்ற? சரி, உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு காசு இருக்கு?
5: 1700 தானா இருக்கு?
6: 1700 மட்டும்தான் இருக்குது. முதல் நாளே எல்லாத்தையும் செலவு பண்ண வேணாம்.
5: அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது?
6: ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வா.
5: எது எப்படியோ, எனக்கு சாப்பாடு வந்தா போதும்டா.
6: டேய், காசு கம்மியா தான்டா இருக்கு, கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு தொலை.
5: சாப்பிடும் போது கண்ணு வைக்காதரா.
6: சரி, நல்லா சாப்பிட்டியா? வா போய் வேலை தேடுவோம், தங்கறதுக்கு இடமும் தேடுவோம்.
5: கார்த்தி, அந்த ஹோட்டல்ல வேலை கேட்கலாமா?
6: சரி வா, போய் கேட்கலாம். அண்ணா, அண்ணா.
8: என்ன தம்பி, என்ன வேணும்?
6: அண்ணா, வேலை ஏதாவது இருக்குமாண்ணா? இங்க ரெண்டு பேத்துக்கு வேலை வேணும்.
8: சரி, முன்னாடி ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கீங்களா?
5: ஹோட்டலில் வேலை பார்த்தது இல்லைண்ணா, ஆனால் வீட்டில் அம்மா சமைக்கும் போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்.
6: டேய், என்னடா சொல்கிற, கொஞ்ச நேரம் கம்மு நிறுடா.
5: டேய், அம்மா ஒரு தடவை டம்ளார் கழுவு சொன்னாங்களா? கழுவு நல்ல, அதுவும் அனுபவம் தானே.
8: தம்பி, நல்லா பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன?
6: நான் என் பேர் கார்த்தினா.
5: நான் மணிண்ணா.
8: ஆமாம், படிச்சிருக்கீங்களா?
6: ஆ, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுண்ணா, அதான் காலேஜை பாதியிலே விட்டுட்டோம்.
8: சரி, அப்படி என்னப்பா கஷ்டம்?
6: காலேஜ் போகிறதே கஷ்டமாக தானே இருந்துச்சு, அதான் போகலை.
8: நல்லா தமாசாக பேசுகிறீங்க, எந்த வேலை இருந்தாலும் செய்வீங்களா?
6: நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம்.
8: காலையில் 6 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடணும், ஓகேவா?
5: ஆ, கரெக்டாக வரும்.
8: இங்கே பார்த்து தம்பி, இது மற்ற வேலை மாதிரி கிடையாது, இது ஹோட்டல் அப்படிங்கிறதுனால பாத்திரம் கழுவணும், டேபிள் துடைக்கணும், டீ எடுத்துகிட்டு போகணும், இதுக்கெல்லாம் ஓகேவா?
5: இதெல்லாம் ஓகேண்ணா. சம்பளம் எவ்வளோ தருவீங்க?
8: வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சம்பளத்தை பற்றி பேசுறீங்க.
6: அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிற வேலை எல்லாமே நாங்கள் பண்ணுவோம், அவன் தெரியாமல் கேட்டுட்டான்.
5: அண்ணா, இன்னொரு உதவிண்ணா, நாங்கள் தங்கறதுக்கு ஒரு ரூம் வேணும்ணா.
8: அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், சாப்பாடும் தங்குற இடமும் நான் பார்த்துக்கிறேன்.
6: ரொம்ப நன்றிண்ணா.
8: தம்பிங்களா, ஒரு முக்கியமான விஷயம், எந்த வேலையுமே இங்கே அவமானம் இல்லை, வேலையை கரெக்டாக நீட்டாக பண்ணணும், ஓகேவா? அப்புறம் முக்கியமாக ஏமாற்றவே கூடாது.
6: அண்ணா, நாங்கள் ஏமாற்றவே மாட்டோம்ண்ணா.
5: ஆமாண்ணா, நீங்க வேணா பாருங்க.
8: சரி சரி, இப்ப ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க.
5: டேய் கார்த்தி, நமக்கு வேலை கிடைச்சிச்சுடா.
6: ஆமாடா, இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும்டா.

0: 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள்.
2: கார்த்தி, டேய் கார்த்தி எழுந்துடுறா.
3: என்னடா டைம் ஆயிடுச்சா?
2: ஆமா கிளம்பு.
3: சரி சரி சரி, ஒரு 5 நிமிஷம் இரு, கிளம்பிடலாம்.
2: கார்த்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி நல்லா லேசா இருக்குடா.
3: ஆமாடா, எனக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.
2: கார்த்தி, நாமளும் ஒரு நாள் ஓனர் ஆயிடலாமா?
3: டேய், முதல்ல லேட்டா போகாம இருக்கணும்டா, அதுக்கப்புறம் ஓனர் ஆகலாம். வா.
4: என்னப்பா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க?
2: ஆமாண்ணா, மொதல் நாளே லேட்டாக வந்தா அப்புறம் அதுவே கடைசி நாள் ஆகிடாது, அதான் சீக்கிரம் வந்துட்டோம்.
4: சரி, உள்ளே வாங்க.
3: டே மணி,
2: சொல்லுங்கண்ணா.
4: மணி, அந்த டேபிளுக்கு சாம்பார் கேட்குறாங்க பாரு, என்னன்னு பாரு.
2: ஆ சரிண்ணா.
4: கார்த்தி, நீ போய் மாஸ்டர் என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டு
3: வா. போய் பார்க்குறேண்ணா.
4: இங்கே பாருங்கப்பா, இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்க போகிறேன்னு தெரியல.
2: ஏன்னா அப்படி சொல்கிறீங்க?
4: ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரது கேளுங்கப்பா. இங்கே பாருங்க தம்பிகளா, ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது மற்ற தொழில் மாதிரி கிடையாது. மற்றவங்க பசியை போக்குற தொழில். பசின்னு நம்மக்கிட்ட வரவங்கிட்ட காசு எதிர்பார்க்காத, அவங்க வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பு. சாப்பாடு போடும்போது அவங்க கிட்ட மூஞ்சி காட்டாத, அன்பாயிரு. நீ சமைக்கும்போது அன்பா மனநிறைவோடு சமைச்சு போடு. இப்படி பண்ணாவே போதும், உன்னையும் கடையவும் தேடி நிறைய பேர் வருவாங்க. நீங்க எங்க போனாலும் சரிப்பா, இதை மட்டும் மறந்துடாதீங்க.
2: சூப்பர்ண்ணா. என்னன்னா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க?
3: முன்னாடிலாம் அம்மா வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் எனக்கு புரியல. இப்போ அதை நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணா.
4: வாழ்க்கை கற்றுத்தர பாடத்தை வேறு யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது தம்பி, அனுபவம் தான் சொல்லிக் கொடுக்கும். சரி தம்பி, அங்கே பாரு, தோசை புரோட்டெல்லாம் கேட்குறாங்க, போய் எல்லாம் எடுத்து வைங்க
3: போங்க. ஓகேண்ணா.
4: இந்தாங்க தம்பிங்களா, உங்களோட முதல் நாள் சம்பளம் 500 ரூபாய்.
3: அண்ணா, இதுக்கு முன்னாடி இந்த 500 ரூபாய்க்கு மதிப்பு தெரியாமல் இருந்துச்சுண்ணா, ஆனால் இப்போது நல்லா தெரியுதுண்ணா.
2: ஆமாண்ணா, வீட்டில் அப்பா கொடுத்த 500 ரூபாவோட இது ரொம்ப பெருசாக தோணுதுண்ணா.
4: சரிப்பா, இது முழுசாக எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடாதீங்க சரியா?
3: இல்லைண்ணா, கண்டிப்பாக நாங்கள் செலவு பண்ண மாட்டோம்.
4: இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன காசு தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். அதனால் தினமும்

0: பாச சேர்த்துவீங்க?
1: கண்டிப்பாண்ணா.
0: சரிப்பா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துருங்க, நிறைய வேலை இருக்குது.
1: கண்டிப்பாண்ணா, இன்னைக்கு வந்த மாதிரியே சீக்கிரமா வந்துடுறோம், நாங்கள் தான் வந்து முதல்ல கடையை திறப்போம்.
0: சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள். டேய் மணி மணி, எழுந்துடுறா. செல்வம் அண்ணன் வேற கடைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நேரமா போலாம். ஆ ஓகேடா, கிளம்பிடலாம். மணி ஒன்னு சொல்லவா, செல்வம் அண்ணா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுடா. அவரு கொஞ்ச நாள்லயே தொழிலையும் கத்து கொடுத்துட்டாரு, நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாருடா. அவர் மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம கூட இருந்தா அது போதும் மச்சான்.
2: ஆமா கார்த்தி, ரொம்ப நல்ல மனுஷன். சரி வா, கொஞ்சம் வேகமா போலாம், ஒரு சீக்கிரம் வர சொன்னாருல.
1: மணி என்னடா கடை முன்னாடி இவ்வளவு கூட்டம்
2: மச்சான், நம்ம கடையில சாப்பாடு வாங்க இவ்வளவு பேரா?
1: டேய் மணி, இது சாப்பாட்டுக்கு வந்து

0: கூட்டம் மாறுத்தலடா, எனக்கு வேற ஏதோ மாதிரி தோணுது. கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அண்ணா என்னண்ணா ஆச்சு, கடை முன்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க?
1: ஒன்றும் இல்லைப்பா, செல்வான் தவறிட்டாருப்பா.
2: அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க, நேற்று நல்லா தானே இருந்தார்?
1: நானும் நேற்று பார்த்தேன்ப்பா, நல்லா தான் இருந்தார். நைட்டு போயிட்டு உட்கார்ந்தாராம், அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருப்பா.
0: என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு?
3: நம்ம ஊருக்கு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதே செல்வண்ணா தான்டா, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா?
0: அடுத்து நாம என்ன பண்ண போறோனே தெரியலடா.
3: கட்தி, நம்ம அதை அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு தந்துடலாம்டா.
0: கண்டிப்பாடா.
3: செல்வண்ணா நம்ம கூட இருந்த வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு, தொழிலாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் இருந்த வரைக்கும் பெருசாக தெரில, அவர் இப்போ இல்லாதது ஏதோ மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இல்லை மறுபடியும் வேலை எதுவும் தேடலாமா?
0: வேலை ஏன்டா தேடணும், நமக்கு தான் செல்வண்ணா எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காருல்ல. அவர் கற்றுக் கொடுத்ததை வச்சு நாமளே ஏன் ஒரு கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது?
3: இப்படிடா கார்த்தி, நம்மக்கிட்ட தான் காசு இல்லை, இடம் இல்லை, எதுவுமே இல்லையே.
0: மணி, நம்ம ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது போதும். நம்ம என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் வா. முதல்ல ரோட்டு வரமா ஒரு சாப்பாடு கடை போடலாம் வா.
3: கார்த்தி, இதெல்லாம் கரெக்டா வருமா?
0: கரெக்டா வருமா என்னன்னு தெரியலடா, ஆனா ட்ரை பண்ணி பாக்கலாம். நல்லது என்னதான் நமக்கு நல்லது, தோத்து போனாலும் பரவாயில்ல, அதுல ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம பிடிச்சி மேல போயிடலாம் மச்சான்.
3: வாடா பாத்துக்கலாம். கார்த்தி, போர்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ஸ்டால் எப்படி, வேறு செம்மையா இருக்கா?
0: சூப்பர்டா மணி, செல்வண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா, அவருக்காக தான் இந்த கடையே.
3: கார்த்தி, இங்கடா கடை ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, யாருமே வரல.
0: வருவாங்கடா, கொஞ்சம் பொறுமையா இரு.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சாப்பாட்டு கடை. இன்னைக்கு சின்னதா ரோட் சைடுல இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன ப்ரோ புது கடையா, என்ன ஸ்பெஷல் இங்க?
3: எல்லாமே ஸ்பெஷல் தான்.
4: சூப்பர் சூப்பர், அப்படியே ஒரு காளான் தோசை போடுங்களேன். வாவ், செம்மையா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஏரியா வந்தா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க குடுக்குற காசுக்கு கண்டிப்பா வர்த்தா இருக்கும்.
0: டேய், அந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர் வீடியோ போட்டதுல இருந்து நம்ம கடையில வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுடா.
5: மாஸ்டர், ரெண்டு பரோட்டா, ரெண்டு தோசை,
6: ரெண்டு பரோட்டா, ஒரு ஆம்லெட், ரெண்டு மசாலா தோசை.
3: கார்த்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்துல நம்ம ஊர்ல டீ கடையில காசு இல்லாம கடன் வாங்கி டீ குடிச்சிட்டு இருந்தோம்.
0: ஆமாம் மணி, ஆனால் இப்போ பாரு, நமக்குன்னு ஒரு கடை, அந்த கடையில் நாம தான் ஓனரு. நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கூட்டம் போகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நடந்ததா?

0: கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த நாள் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நாள் அப்படின்றது கிடையாது. நாம் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த நம்முடைய நண்பர்கள்கிட்ட அதிகமாக சொல்லக்கூடிய, நம்முடைய தோளுக்கு தோளாக இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தினம் அப்படின்னா அது நண்பர்கள் தினம் தான். ஸோ கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ கேட்டுட்ருக்கீங்க, ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இந்த உலகத்தில் சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே டேய் வாடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாரு அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் மட்டும்தான். நம்ம வீட்டில் திட்டு வாங்கும் போதாக இருக்கட்டும், நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் நண்பர்கள் மட்டும்தான். அதே சமயம் நம்மளை வச்சு கலாய்க்கிறதும் அதே தான். நம்ம எங்கேயாவது போயிட்டோம், அந்த வீட்டில் ஏதாவது சண்டை நடக்குது அப்படின்போது அந்த சண்டைகளை மறுபடியும் நம்மக்கிட்ட சொல்லி இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதுமே நம்முடைய நண்பர்கள் தான். நண்பேண்டா அப்படின்னு சொன்னாலே நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு தனி எனர்ஜியே வர ஆரம்பிக்கும். இது படங்களில் பார்த்துருப்போம், ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாற்றுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்போது உங்களோட வாழ்க்கையில் நண்பா நண்பி அப்படின்னு சொன்னோம் உடனே முதல்ல உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய நண்பர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பும் கூட. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நண்பா நண்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு நினைவு வர ஒரு நண்பர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த மெமரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் பேசலாம். நேர்களே இன்னொரு டைம் நான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பை நான் சொல்லிடுறேன். நண்பா நண்பி அப்படின்னு சொல்லும் உடனே முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நண்பர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. அதை பற்றி அவங்கள அவங்க எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு. ஸோ இப்போது நம்ம கூட இணைப்பில் இணையறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: இனிய
0: நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இனிய நண்பர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு ராஜ், இந்த சந்தி பொழுதெல்லாம்?
0: இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குண்ணா.
1: உலகத்துல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய ஒரு பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நண்பர் அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வருது சுதன் தான். கிட்டத்தட்ட 18 இயர்ஸா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரெண்டா இருப்போம். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட், ஸ்கூல் படிக்கும் போதே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகள் தந்து அவர் ஊக்கம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அதே மாதிரி நான் தவறு செஞ்சேன் அப்படின்னா தப்பு சந்திரசேகர்னு சுட்டி காட்டிப்பாரு. சரியா கரெக்டா பண்ண அப்படின்னா அப்ரிசியேட்டும் பண்ணுவாரு. சூப்பரா பண்ணிருக்க சந்திரசேகர், இந்த விஷயம்ல வேற லெவல் சந்திரசேகர். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமான வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு அப்படிங்கறத கொடுத்தது. அதே மாதிரி அவரும் ஐடி கம்பெனியில தான் ஒர்க் பண்றாரு. சோ டெக்னாலஜி பத்தின நிறைய விஷயங்கள்லாம் அவர் கத்துக்குவாரு. கத்துக்கிட்டதை எனக்கு கத்துக் கொடுப்பாரு. அதே மாதிரி எப்படி நம்மள வந்து பிரசன்ட் பண்ணிக்கணும், எப்படி பேசணும், எந்த துணியில ஏற்ற இறக்கத்தோட இருக்கணும், எப்படி ஒரு விஷயத்த பிபிடில பிரசன்டேஷன்ல பிரசன்ட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய வேலை தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் வந்து ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாரு. அந்த ஒரு குணம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் என்னுடைய அம்மா அப்பா மேல ரொம்ப அட்டாச்சா இருப்பேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் ஃப்ரெண்டா இருக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த குடும்ப பாங்கான பொண்ணு அப்படின்னு கேள்வி போட்டிருக்கோம். அந்த குடும்ப பாங்கான பையன் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறான்னா அதற்கு ஒரு இலக்கணமே என்னுடைய ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஸோ அம்மா அப்பா மேல ஓவர் அட்டாச்மெண்டா அவங்களுக்கு எப்பவுமே வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணுவோம். பொருளாதார ரீதியா அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு கடன் இருந்தது, அது எல்லாமே மாசம் தாங்க கூட அவ்வளவா செலவு பண்ண மாட்டான். அந்த காசை குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அவங்க அப்பா கடன் எல்லாம் அடைச்சு அவங்க வீட்டுக்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கனால எனக்கு அந்த ஒரு குணம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்துருவான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இந்த சந்திரசேகர் நீ வச்சுக்கோட அப்படின்பா,

அதே மாதிரி அவனுக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு எப்படி அங்கீகாரம் டே ஒன்ல கொடுத்தானோ அதே அங்கீகாரம் அப்படிங்கறத எனக்கு இப்ப வரைக்கும் கூட கொடுத்திருக்கான். அதே மாதிரி அவனுடைய லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல முக்கியமான சில விஷயங்கள் அது கூட எனக்கு சொல்லுவான். எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்ததுன்னா அவங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, டெலிவரி வார்டுல வாசல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி எனக்கு தான் சொன்னான், சந்திரசேகர் எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு.

0: அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம். ஆமா
1: கண்டிப்பானா. உங்களுடைய நண்பர் சுதன் அவரை பத்தி சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா நிகழ்ச்சி கேட்டிருந்தாரு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அந்த நேரத்துல அவருக்குமே என்னோட சார்பில் நான் நண்பர்கள் நண்பரை பத்தி சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நீங்களுமே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சுதன் மாதிரி இன்னொரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தோஸ்து அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப தோஸ்தாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர், உங்களுக்கு பழக்கப்பட்ட பிரியர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர்லாம் வச்சுருப்பீங்க, குறிப்பாக பட்ட பேர்லாம் வச்சு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நண்பா நண்பி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடிய அந்த நண்பர் யார் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்குவாங்க. 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய நண்பரை பற்றி பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி நண்பர்கள் தின நாளில் ஸோ இப்போது தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு பாடல் வந்துட்டுருக்கு. கேரிட வந்த நிலையிலே தொடர்ந்து அடுத்தடுத்து உங்கள் கூட அழைப்பதையார் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: ஸோ இப்போ இரண்டு பாடல் நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க. இந்த இரண்டு பாடலுமே வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சிறப்பான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலெலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது ராஜ்குமார் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கலாம். இப்போது இன்னைக்கு நிகழ்ச்சியில் அழைப்பது யார் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா நண்பி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரு நண்பர் யார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியின் தலைப்பாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நண்பா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கூட இப்படி ஒரு நண்பன் இருந்திருக்கானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நண்பர் ஞாபகம் வந்திருப்பாங்க இல்லையா? அந்த நண்பர் அப்படின்னா நண்பி, அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போது நம்ம கூட அவரோட நண்பரை பற்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சோனா பொன்பளையின் இணைய தொகுப்பாளர் ராஜ்குமார், உங்களுக்கும் நேயர்களுக்கும் இன்னும் மதியம் வரலையே, காலை வணக்கம் தானே? வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூணு ராவ், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். உடனே வேற தொகுப்பாளர் இல்லைங்களா? நீங்க மட்டும் தானே?
3: ஆமா, நான் மட்டும் தானே இருக்கேன்.
4: இல்ல, நான் பல வருஷமா பழகிட்டேனுங்க. அந்த நண்பர் 40 வருஷமா இருந்தவங்கள இருக்காங்க. அவங்களும் எப்படின்னா சுயநலமா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 6 மாசம் ஒரு போன் நண்பர், எனக்கு நண்பருங்கிறத என்னை விட குருவங்களா, ஏன்னா எனக்கு அறுத்துட்டு அவருக்கு 75 வயசுங்க. அவர் மன காலத்துல மனைவி வந்து ரெண்டாவது ஒரு மனைவியை இது பண்ணிட்டு இருக்காரு. நாம குடும்பம் இருந்தாலும் மனைவி எல்லாம் என் தொழிற்சாறு மருத்துவருந்து கூட இல்ல போய் யாரும் எந்த உதவியும் இல்லாம இருக்கிறேன். நிலைமை ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானுங்க. ஆனா நேரம் சந்திச்சு அவர் வீட்டுக்கு நாம அவருக்கு வந்து போன் மூலமா அந்த மாதிரி கைபேசி மூலமா
3: சொல்லுங்க.
4: அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் முக்கியமா ஸ்தலங்கள் இருக்கிறது சந்திப்போம், சந்திச்சு என்னென்ன பிரச்சனை எனக்கு வருது அதுக்கு தீர்வு சொல்லுவார், நானும் என்னால முடிஞ்சு சொல்லுவேன். இந்த 6 மாசம் இது அந்த 40 வருஷம் நட்புல போயிட்டு அவங்கள சுயநலமாட்டு அவங்கள ஓடிடுறாங்க. இந்த 6 மாசம் இதுல இவர் அரசு பஸ்ட் இவர் வந்து ஓய்வு பெற்று வருங்க, நல்லா பேசுவாருங்க. இப்போ இங்க உள்ளூர்ல இருக்கிற நாட்டுல பிரச்சனை காரணமா அங்க எங்க வீட்டுல என்ன அங்க இங்கேயும் ஓன பெரிய கட்டுப்பாடு வந்ததுனால அது வந்ததுல ஏதோ பொது இடங்களை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காருங்க. அவருடைய வயசு பொறுத்து அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிறேன். நல்ல இனிய நண்பருங்க அவரு. எனக்கு இந்த 6 மாச காலத்துல பழக இந்த நண்பர் தான், ஏன்னா புது இடங்களை சேர்த்து அவர் நல்லா விசாரிக்கிறாள் நலம். அதனால மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் சுயநலமா போயிடறதுனால அதை நான் நண்பர்ல சொல்ல வரல.
3: கிட்டத்தட்ட எனக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேல ஒரு நண்பர் இருந்தாரு அப்படின்றத பத்தி அண்ணா சொல்லியிருந்தாரு. 40 வருஷமா ஒருத்தங்களா நண்பர்களா இருக்காங்க அப்படின் போது கொடுத்து வச்ச வரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கூட நண்பர்கள் இருப்பாங்க. அதாவது திருமண நாள் அப்படின் போது ஆனிவர்சரி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டாட ஆரம்பிப்பாங்க, பிறந்த நாள் அப்படின்றத கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம கூட நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீ பண்ணுறது தப்புடா, இதை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம தோண்டு போகிற நேரத்தில் தோல் கொடுக்கறதா இருக்கட்டும், அழுகும்போது நம்ம கண் துடைக்கிறதா இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் அவருக்கு வந்து ஒரு இந்த ஆனிவர்சரியாக இருக்கட்டும், செலிப்ரேஷனாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இன்றைக்கி நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த நாளை வந்து மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஒரு நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க, ஒரு நன்றியை சொல்லிவிடுங்க. இவ்வளோ நாள் வந்து நான் எவ்வளோ அடிபட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ இன்பம், எவ்வளோ துன்பம் இது எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் என் கூட எப்பயும் நீ ஒருத்தனா இருக்க இல்லடா, அதுக்கு உனக்கு வந்து நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள், அதே மாதிரி நன்றிடா அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிச்சிருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போது அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நாம் அழைப்பது யார் நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்களே. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு நான் வந்து நிகழ்ச்சியில் என்ன கேள்வி எடுத்து வந்திருக்கேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நண்பா நண்பி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அந்த நண்பா யாரு நண்பி யாரு அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன், நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து இரண்டு காலர்கள் வந்து கால் பண்ணி நேயர்கள் வந்து பேசினாங்க, இரண்டு பேருமே வந்து எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நண்பாவை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க, நண்பியை பற்றி சொல்லலை. ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்றின ஒரு நண்பி அப்படின்றது யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய நண்பியை பற்றி சொல்லுவீங்களா அப்படின்றத நான் ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்றேன். கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு நேயர்களே. இப்போ அடுத்ததா வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிட்டாரு, அவர்கிட்டயும் நாம வந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். அண்ணா பேரை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா ராஜ்குமார்னா.
1: ராஜ்குமார்.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா சொல்லுங்க, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கும் நிலையத்தில் இருக்கும் அனைவருக்கும் எல்லாத்திற்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. அண்ணா சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நண்பா அப்படின்னு சொன்ன உடனே யார் ஞாபகம் வருவா?
1: என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நண்பாவும் இருக்கிறாங்க, நண்பிகளும் இருக்கிறாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்துலயும் சரி, எனக்கு எல்லாமே முக்கியம் தான். அவங்க வந்து பேர் சொல்லி நான் பிரிச்சு வைக்க விரும்பல. எனக்கு நண்பர்களும் அதிகம், நண்பிகளும் அதிகம். அந்தந்த சூழ்நிலையில எனக்கு நல்லா பக்கபலமா இருந்துக்கிறாங்க. ராஜ்குமார்
0: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா.
1: யாரையும் மறக்க முடியாது. நல்ல எனக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும்.
0: கண்டிப்பாண்ணா, எல்லாருக்குமே அப்படிதான். நமக்கு கிடைத்த நண்பர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள்கிட்ட நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு வரம் நான் வேண்டவே இல்லையானா, அந்த வரம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிருப்போம்.
1: அந்த யாருக்கும் கிடைக்காத பெரும்பாக்கின்னு சொல்றாங்க.
0: ஆமாண்ணா
1: அந்த மாதிரி.
0: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. ரொம்ப நன்றி நான் நிகழ்ச்சியில பேசினதுக்கு,
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றிண்ணா நன்றிண்ணா. அண்ணா வந்து பொதுவாக வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப சிறப்பாக இருந்தது நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நண்பா நண்பி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தரை சொல்லி இன்னொருத்தரை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து நண்பாவும் இருக்காங்க, நண்பியும் இருக்காங்க, எனக்கு பக்கபலமாகவும் இருக்காங்க அப்படின்றது அண்ணா சொல்லியிருக்காரு. ராஜேஷ்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நண்பா ஏதாவது ஒரு நண்பி அப்படின்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப வந்து உங்களை பார்த்துக்கிட்டவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது, பெரிய பெரிய உதவிகளுக்கு கூடவே நிற்கிறது, எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒருத்தன் வந்து என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணாலும் என் கூட இருக்காண்டா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நண்பா நண்பி கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அந்த நண்பா நண்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். நேரடி இப்போது தொடர்ந்து உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரடி

0: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நண்பர்கள் தினம் அப்படின் போது. இந்த நண்பர்கள் தினத்தில் நண்பா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அந்த நண்பர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போது நம்ம கூட ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு பேசுகிறதுக்காக. அவருடைய நண்பர் யார், என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: அண்ணா வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்ண்ணா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: முதல்ல நண்பர்கள் நல்வாழ்த்து நம்ம வானொலி மூலமா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோங்க.
0: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. நாங்களும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து தெரிவிச்சுக்கிறோம்ண்ணா.
1: ரொம்ப நன்றிங்க. நண்பர்கள் எப்படின்னா நல்ல நண்பர்களும் இருக்காங்க, கெட்ட நண்பர்களும் இருக்காங்க, காலவாரி விட்டு போற நண்பர்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் நண்பர்களுடைய ஒரு தகுதியில வச்சுக்க வேண்டியதானுங்க. ஆனா வந்து உண்மையான நண்பர்கள் நமக்கு எந்த நேரம் கவல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தனிச்சு நாம சொல்லக்கூடாதுங்க. அவங்கள வந்து இவங்க தான் என்னுடைய உண்மையான நண்பர் அப்படின்னு சொன்னா கூட அது இன்னொரு நண்பர் கேட்டுக்கிட்டு அவர்தான் நண்பர், நம்மளாம் நண்பர் இல்லையா அப்படிங்கிற ஒரு இது வந்துருங்க.
0: மனஸ்தாபம் ஏற்பட்டுரும்,
1: மனஸ்தாபம் கூட வரலாம். அதனால எனக்கு ஒரு உண்மையான நண்பர்னா ஒருவர் இருக்காருங்க. அவர் சொல்லலாம், அவர் சென்னையில் இருக்காருங்க. அவருக்கு பேர் ராமசாமி. எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்துகளிலே கை கொடுத்து தோல் கொடுக்க கூடியவரு ஒரு நண்பருங்க. அவரு
0: எனக்கு
1: ஆமாங்க, அவருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நண்பருங்க. நாங்க சின்ன வயசுல முடிச்சு நாங்க வந்து ஒன்னா விளையாண்டு பழகினவைய என்னை பற்றி வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கறது அவருக்கு முதல்ல முடிச்ச தெரியுங்க. அதனால என்னுடைய கஷ்டத்துக்களை அனுசரிச்சு எந்த உதவி இப்ப உண்டானா கூட அவர் போன் பண்ணிட்டாருங்க. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அல்லது பொருள் இல்லையோ எல்லா இருந்தாலும் அல்லது உடம்புக்கு நல்லா இல்லைன்னா சொல்லு, உடனே வந்து ஆஸ்பத்திரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் அப்படின்னா எல்லாத்துக்குமே கஷ்டம்.
0: கண்டிப்பாண்ணா, உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுண்ணா.
1: ஆமா, எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நண்பர்னா ஒரு.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. அவருக்கும் கால் பண்ணி நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. இன்னைக்கு நம்ம கூட வந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவருடைய நண்பரை பத்தி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா உங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, உங்களை எப்படி அவங்க பாத்துக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில தோளுக்கு தோளா தூணா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காரா, அந்த நண்பர் யார், உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி பேசணும்னு நினைச்சிங்கன்னா 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய நண்பர் யார், உங்களுடைய நண்பர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி சொல்லலாம். ஸோ இன்றைக்கான தலைப்பும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நண்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நண்பர் உங்களுக்கு ஞாபகம் வருவார் அப்படின்னா அந்த நண்பர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு நண்பர்கள் தினத்தில். ஸோ இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக இன்னொரு டைம் இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிட்டாரு, அவர் கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க ராசகுட்டி? நல்லா இருக்கேன்மா. எப்படி இருக்கீங்க?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆமா, யார் அப்படி சொல்லுவா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி
0: இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நண்பா நண்பி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர அந்த நண்பர் யார் அப்படின்றது இன்னைக்கான தலைப்பு. சொல்லுங்க.
2: நண்பா நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்தோம் இப்ப வரைக்குமே அதிகமா நான் யாரும் நண்பர்களா ரொம்ப டீப்பா பழக மாட்டேன். போறமா பேசுறமா என்ன தேவையோ அத சொல்லுவோம், விளையாடுறதா இருந்தா கூடி விளையாடுவோம், தீண்டு போச்சு அதோட முடிஞ்சது. நம்ம சேர்ந்து நண்பர்களுக்கு மட்டும் யாருன்னு உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நல்ல நல்ல நண்பர்கள்ன்ட்டு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. நண்பர்களா இருப்பாங்க, அவங்க கூட சில சமயம் எதிரி ஆயிடுவாங்க.

0: சூப்பர்.
1: இன்னொன்னு நண்பர் நினைச்சா 98 வரைக்கும் கூட போலாமே ஒழிய 100 காட்டக்கூடாது. அதனால 2 பாயிண்ட் குறைச்சு நண்பர்களா வச்சுக்கணும். அதனால நாமளும் நம்ம நாக்க நெஞ்சு பேசக்கூடாது. நண்பர்கள்ட்ட கூட நம்ம அளவோட தான் பேசணும். அளவோட பேசி வளமோடு வாழ்கன்னு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி அப்படி இருப்போம். அப்படிதான் இருந்தேன். எனக்கு எல்லாரும் நண்பர்கள் தான். ஆனா யாரார்த்த எவ்வளவு பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி.
1: அந்த மாதிரி அதை நீங்க எல்லாம் சின்ன வயசுக்காரங்க நல்லா பார்த்து ஜாக்கிரதையா பழகி இன்னும் உங்க காலை எதிர்காலம் உங்க கையில். அதனால இந்த மாதிரி நடந்து போனோம்னு என்னோட கொள்கை.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி. நன்றி பாட்டி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி
1: சாமி.
0: பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க, ருக்குமணி பாட்டி வந்து என்னோடய வாழ்க்கையில் நண்பர்கள் அப்படின்றது யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நண்பர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால கூட வரலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் நாம் எப்படி அவங்கள அணுகிறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்ம அணுகும்போது தான் நம்மளுடைய நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, இல்லாமலாம் இல்லை. ஸோ அந்த நண்பர்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த டைமில் பேசாமல்றதுனால கூட அந்த நட்பு அப்படி மறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்கள் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் வந்து எப்பயும் இருப்பாங்க இல்லையா. அந்த நண்பர்களை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த நண்பர்கள் யார் அப்படின்றத பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்ததா உங்களுக்காக ஒரு இனிமேல் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து அழைப்பது யார் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: யாரோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சீனி சினி சினிமா. சீனி சினி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லே. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நண்பர்கள் அப்படின்றவங்க வந்து மறக்க முடியாதவங்க, தவிர்க்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து நண்பா அப்படி சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய நண்பர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. ஸோ தலைப்பு, இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணிடுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடைய போகிறது. அதே மாதிரி நான் சொல்ல நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் அப்படின்னாவே நண்பா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதாக இருக்கட்டும், நண்பி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போதாக இருக்கட்டும், அவங்க நம்ம கூட பழகும் போதாக இருக்கட்டும், நாம் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 100% சுதந்திரம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். உலகத்தில் மற்றவங்க முன்னாடி நாம் ஏதோ முகமூடி போட்டுட்டு நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நண்பர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து 100% நம்ம இருக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நம்பிக்கை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்கள் மத்தியில். நான் இருக்கண்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வீட்டில் அம்மா அதிகமாக சொல்லுவாங்க, அப்பா அதிகமாக சொல்லுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி நண்பன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் இருக்கேண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை. நமக்கு கண்ணாடி மாதிரி என்ன அந்த நண்பன் அப்படின்றவன் இருப்பான். நாம் எப்படி இருக்கமோ அதே மாதிரி நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய உண்மையை சொல்கிறதா இருக்கட்டும், நம்மளை வந்து சுட்டி காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணக்கூடியவன் தான் நண்பன். அதே மாதிரி நாம் தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பம்னு சொல்லலாம், நண்பருடைய குடும்பமாக நண்பனையே வந்து நல்ல குடும்பமாக சொல்லலாம், அந்த மாதிரி நண்பன் அப்படின்றவன் இருப்பான். அதே மாதிரி ஆயுள் முழுக்க நமக்கு நினைவுகளை, அதிக நினைவுகளை தரக்கூடியவன் தான் அந்த நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் நண்பனாக இருந்து நண்பராக என் கூட இருந்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, அந்த நண்பர்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த நண்பர் மூலமா அடுத்தடுத்து நீங்கள் வளர்ந்துருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கக்கூடிய நண்பராகவும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா, சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதனால் நீங்கள் சோனா ஃபோன் நம்பரான 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் வந்து அதை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நண்பா இல்லை நண்பி அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த நண்பி வந்து ரொம்ப நாளாக என் கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நண்பி வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு அந்த நண்பி அப்படின்றவங்க ரொம்ப உதவியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து சந்தித்த ஒரு சவால், என்னோடய வாழ்க்கையிலையும் சந்தித்த ஒரு சவால், நண்பா அப்படின்ற ஒருத்தவங்க என் வாழ்க்கையில் இல்லை. ஸோ ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வர ஆரம்பிக்குது. நண்பி அப்படின்றவங்க இருந்ததுனால எனக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலி சைடில் இப்போ தான் அவங்களுக்குலாம் புரிதல் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த சமூகத்திலேருந்து நானுமே ஒரு கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் ஒரு பெண் பேசினா அது வந்து நண்பா, அதாவது நட்பு அப்படின்றதையும் தாண்டி ஏன் பார்க்கக்கூடிய விதம் அப்படின்னு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு எல்ல ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், நம்பி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பி கூட நான் பேசும்போது எல்லாமே வந்து நட்பு அப்படின்றத தாண்டி வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நட்பை வந்து நாங்கள் சொல்லிக்கவே இல்லை வெளியில். அந்த மாதிரியான ஒரு சூழல் நான் வந்து கடந்து வந்த ஒரு பையனாக தான் இருந்தேன். ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்கு வந்து இருக்குது. இதோட நானுமே நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் இந்த கேள்வியோட. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நண்பாவாக இருந்தாலும் சரி, நண்பியாக இருந்தாலும் சரி, 100% உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒரு நண்பர்களாக இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்களை பற்றி இன்னொரு டைம் நீங்கள் பேசணும். என்னோடய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவங்க, மறக்க முடியாதவங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் சோனா ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேர்களை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நேர்களை. நன்றி.

சமுதாய எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில அவங்க கூட பேச வந்துட்டங்க. நான் உங்க சத்யா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருமே வந்துட்டு வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு என்னப்பா பண்றது, இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல நல்லா படுது.

ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும், எங்கேயாவது போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாமே அப்படிவான நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம சேலத்தில் நிறைய சுற்றி பார்க்கறது இடங்குது, ஆனால் நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். இன்னும் தெரியாத இடங்கள் இருக்கணும், புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரை பற்றியும் சிறப்பாக சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சி தாங்க நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாத்தையுமே எந்த ஊருக்கு நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு தெய்வீகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உள்ளே என்டர் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குதுங்க. இப்போ தான் வந்துட்டு ராஜகோபுரம் புதுசாக கட்டிகிட்டு இருப்பாங்க போல், அந்த கோயில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊருடைய வழியே ஒரு ஆர்ச் மாதிரி, அதாவது அந்த கோயிலுடைய ஆர்ச் மாதிரி தான் வந்துட்டு என்ட்ரன்ஸே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய பேர் மாரியம்மன் கோவில். அந்த கோயிலில் தான் இப்போ வந்துட்டு ராஜகோபுரம் அமைக்கிறதுக்கான பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில் அந்த ஒரு கோயில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. எல்லா ஊருக்குமே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஒன்றா இருக்கும், உள்ளே போனோம்னா நிறைய இடங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஊருக்கு ஒவ்வொரு தெருவுக்குமே வந்துட்டு என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்லேயே வந்துட்டு கட் ஆகுது. முக்கியமாக வந்துட்டு இந்த ஒரே ஊரில் மசூதியும் இருக்குது, மாரியம்மன் கோவிலுமே இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு இதே ஒரே ஊரில் தான் வந்துட்டு இருக்குது. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. ஒரே ஊரில் இப்படி ரெண்டு மதத்தினருமே வந்துட்டு ஒன்றா சந்தோஷமாக அண்ணன் தம்பிக்கு மாதிரி பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது ஊர்க்கண்ணே பற்றும் போலியே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் கண்ணே பற்றும் போல் அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சகஜமாக ஜாலியாக வந்துட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போன உடனே நான் நினச்சது ஒருவேளை அந்த ஊர் பெரிய ஊர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஊர்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஊர் தான். ஆனால் ரெட்டிப்பட்டிக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன ஊர்கள், சின்ன மூட்டூர் அதுக்கப்புறமா பெரிய மூட்டூர்னு சொல்லிட்டு நிறைய ஊர்கள், சின்ன சின்ன ஊர்களாக வந்துட்டு அதை சுற்றி இருக்குது. இந்த ஊருக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் இருக்கு இல்லையா, நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெட்டிப்பட்டி பைபாஸ் அப்படிங்கிற இந்த ஊரில் இறங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஊர் அதே ரெட்டிப்பட்டி பைபாஸில் தாங்க இருக்குது. அங்கேருந்தே வந்துட்டு ஊர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்தா ஒரு 8 கிலோமீட்டர் வரும், புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதே நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க இந்த ஊருக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஊர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை தொடர்ந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போது அடுத்து தான் உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்.
2: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதரோட வாழ்க்கையில ஆகச்சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை.

மற்ற எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிடும். ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டி இருக்கலாம், ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட

0: நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு, டேய் நான் உனக்காக இருக்கேன், என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நாம மூஞ்சிக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்மளுடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களுமே வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊருக்கு நான் வந்த உடனே முத மீட் பண்ணது ஒரு அண்ணா கிட்ட தாங்க. அந்த அண்ணா இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு. வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்
4: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
5: கிருஷ்ணன். பேர்
4: முன்னாடி
5: ரொம்ப கிராமமா இருந்து, இப்ப நகராட்சி மாநகராட்சி உருவம் மாறி வந்திருக்கு. நல்லா ரோடு போறாங்க, டிச்சு ஒழுங்கா வேலைப்பாடு செய்யறதில்ல, குப்பை அப்படியே விட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி சில அதாவது சில வேலைப்பாடுகள் சரியா செய்யல, அங்க வந்துட்டு போறாங்க, சரியா சேவை செய்யாம இருக்கிறாங்க.
4: சூப்பர்ண்ணா. இந்த ஊர்ல முக்கியமான தொழில்கள்னா என்னன்னா?
5: முக்கியமான தொழில் இங்க காபி பார் இருக்குது, டீ கடை நிறைய இருக்குது, மளிகை கடை இருக்குது, இதுதான். அப்புறம் பக்கத்தில் பட்டறை வேண்டியது, வெல்டிங் பட்டறை இது வேண்டியது, வெல்டிங் பட்டறை ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறோம். நான் இப்போ 50 வருஷமாக வச்சுக்கணும் வெல்டிங் ஒர்க் ஷாப்பு.
4: சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த ஊருக்கு ரெட்டிப்பட்டின்னு ஏன் அந்த பேர் வந்துச்சு?
5: ரெட்டிப்பட்டின்னு வந்தது ஜாகீர் ஆண்டதுனால ரெட்டி, அதாவது ஜாகீர் கிராமங்கிறது ஒரு ஏரியா, ஒரு ரெட்டிப்பட்டி ஜாகீர், ரெட்டிப்பட்டி ஜாகீர் அம்மா பாளையம், ஜாகீர் காமநாயக்கம்பட்டி, இந்த மாதிரி சுற்று வட்டாரம் இருக்கு. ஒரு இடத்துல ஜாகீர் அவங்க ஆண்டதுனால ஜாகீர், அவர் ஒரு பாய் தான் நினைக்கிறேன். அம்பேத்கர் நகர் அங்க வந்தது, ஹவுசிங் போர்டு வந்ததுனால அம்பேத்கர் நகர்.

சூப்பர்னா, இந்த ஊரில் ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையுமே பழசு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிடுச்சு அப்படி மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிராமமாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாம் வந்து சிட்டி சைடு மாதிரி வந்துட்டு நிறைய வீடுகள் வந்துருச்சு, நகரமாக மாறிடுச்சு அப்படி மாதிரி தான் சூப்பராக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஊர் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல.
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல. தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8 சோனாயப்பம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்துட்டு ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊர்ல முக்கியமா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. முன்னாடி கிராமமா இருந்திருக்குது, ஆனா இப்போ சிட்டியா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஊர்ல நிறைய தெருக்களுமே இருக்குது. இந்த ஊருடைய முக்கிய தொழில்கள் என்ன, இந்த ஊருக்கான பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஜாகிர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நீங்க இன்னொரு விஷயத்துமே கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜாகிர் காமநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு உலா போயிருக்கும் போது இதே மாதிரிதான் ஜாகிர் அப்படிங்கிற ஒரு ஆண்டதுனாலதான் ஜாகிர் ரெட்டிப்பட்டி, ஜாகிர் அம்மாபாளையம், ஜாகிர் காமநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பேர்கள் வந்துச்சு அப்படி மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த அண்ணாவுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஊர் பத்தினா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நான் இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம கிட்ட ஒரு அண்ணா வந்துட்டு நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஊர் பத்தினா இன்னும் கொஞ்சம் விஷயங்களுமே வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்
1: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
2: லட்சுமணன், ரெட்டிப்பட்டி.
1: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
2: ஆமா, 60 வருஷமா இருக்கு.
1: ஓகேண்ணா, கிட்டத்தட்ட 60 வருஷமா இதே ஊர்ல இருந்திருக்கீங்க. நீங்க இருக்கும் போது இருந்த ஊருக்கும் இப்ப இருக்கிற ரெட்டிப்பட்டிக்கும் என்னென்ன வித்தியாசம் பாக்குறீங்க?
2: வீடு எல்லாம் முதல்ல இருந்ததோட இப்ப எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. முதல்ல வந்து நார்மலா இருந்தது, இப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்படி உள்ள போனா ஓட்டூர் இந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: ஓகேண்ணா, இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், முக்கியமா ஏதாவது கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா?
2: மாரியம் பண்டிகை அன்னையா, அது ரெண்டுலயுமே ரெண்டும் ஒட்டுக்கா வந்துடும். மாரியம் பண்டிகை, காளியம் பண்டிகை ரெண்டும் ஒட்டுக்கா வந்துடும். 18 எப்பயுமே மாமாங்க சாமி போவோம். இந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க. மாரியம்மன் கோயில் காலையில் கரகாட்டம் அது இது பண்ணுவாங்க. சாயந்தரம் அளவு குத்துறது, பிடிக்கிறது, நைட்டு மெருமனை எல்லாமே இருக்கும்.
1: ஓகேண்ணா, இந்த ஊர் பண்டிகை எப்போனா வரும்?
2: தை மாதம். அதுவும் வந்து இப்போ அதான் புதன்கிழமை, வேலை புதன்கிழமை காளியம் பண்டிகை, வேலைக்கிழமை மாரியம் பண்டிகை. ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. அது இருந்தாலும் பண்டிகை நடக்கும். அது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இது பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன்.
1: சூப்பர்ண்ணா. இந்த ஊரில் எப்படி பண்டிகைகள் கொண்டாடுவாங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. மக்களே, இதே மாதிரி இந்த ஊர் பத்திரம் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் குடிநீர் வசதிக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க நம்முடைய மக்கள். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமூக

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் அங்கே வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், அதோடைய பண்டிகைகள் எப்ப கொண்டாடுவாங்க, எந்த சமயத்துல கொண்டாடுவாங்க, எந்த மாசத்துல கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையும் வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு
1: வணக்கம்.
0: பண்டிகை
1: தை மாதம் பொங்கல் முடிஞ்சு பொங்கல் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு சிறப்பாக கொண்டாடுவோம். டெய்லியும் விசேஷம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். டெய்லியும் கலை நிகழ்ச்சி, ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி நடக்கும். எல்லாம் போதும் வியாழ அன்னைக்கு பண்டிகை பார்த்தோம்.
0: சூப்பர்ண்ணா. இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னாவே இந்த மாரியம்மன் கோவில் தான் அப்படி மாதிரி ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிற மக்களே, அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கி நம்ம ஊரை சுற்றி உலா எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருக்கோம். இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊரில் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள் எது, இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த மாரியம்மன் கோவில் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த மாரியம்மன் கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது நான் கேட்க கேட்க எல்லாருமே வந்துட்டு நான் பிறந்த போதுலேருந்தே இருக்குது, நான் பிறந்த போதுலேருந்தே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நான் பிறந்ததே இங்கே தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு 57 வருஷம் ஆகுது, ஆனால் 57 வருஷமாக இதே ஊரில் இருக்கார். இதே ஊர்ல இருந்தாலுமே அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருக்குதான். அப்போ வந்து சின்னதா இருந்துச்சு, இப்போ வந்து பெருசா கட்டிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதுன்னா அது இவ்வளவு பழமையான கோயிலா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோயில் வந்துட்டு அந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல மசூதியும் இருக்குது, அதே நேரத்தில் கோயிலுமே இருக்குது. ரெண்டுமே இருந்தாலுமே மக்கள் ஒற்றுமையா ரொம்ப சூப்பராகவே அமைதியா அண்ணன் தம்பிங்க மாதிரி வந்துட்டு ஒன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுங்க. அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த ஊரில் இன்னும் சின்ன சின்ன ஊர்களாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, பெரிய மோட்டூர் சின்ன மோட்டூர் அப்படிலாம். அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ரெட்டிப்பட்டி ஊர் பற்றி சுற்றி பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த ஊருக்கு வாசத்தியா நம்ம ஜாலியாக உலா போகிறோம் நல்லா சுற்றி பார்க்குறோம் அப்படி மாதிரிலாம் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: சுவர்ணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட பேர் வந்து செந்தில் குமரன். இவர் வந்து தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து சிறப்பு செய்தியாளரா அவரோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரோட பயணம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது மூலமா அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: வணக்கம்மா, என் பேர் செந்தில் குமரன். நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட்டாக இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கேன். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி அண்ட் ஈரோடு, 5 டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரே ரிப்போர்ட்ரு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஜேர்னலிசம் ஆர் இந்த மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். நான் காலேஜ் முடித்தோன்னே 99 காலேஜ் முடித்தோன்னே எல்லார் மாதிரியும் ஏதோ ஒரு இந்த வேலை தான் தெரியாமல் ஏதோ ஒரு வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு

0: முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் காலில் ஒரு 6 ஃப்ராக்சரு, என்னால் நடக்கவே முடியாது, உட்காந்துருந்த மேனிக்கு தான் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கவர் ஆன பிறகு 99 அந்த ரேஞ்சில் வந்து லோக்கல் சேனலில் பாலிமரில் நியூஸ் ரீடராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நியூஸ் ரீடராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். தென் பாலிமரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ வென் டு சிடிஎன் போனேன். சிடிஎன் போயிட்டு அங்கே ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மீடியா ஃபீல்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நியூஸ் ரீடர், அதுக்கப்புறம் அதை கேமராலாம் கற்றுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டராக மாறினேன். அதுக்கப்புறம் அந்த கால் இஷ்யூலாம், இந்த ரிப்போர்ட்டர் ஃபீல்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த கால் இஷ்யூலாம் எனக்கு ஒரு மேட்டராகவே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 வந்து காலைக்கெதிர் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2005 தினகரன் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்படியே என்னோடய ட்ராவல் போயிட்டே இருக்குது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் அப்படியே போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ.
1: சூப்பர் சார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா ஒரு சிலவங்களுக்கு லைஃபே முடியும்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்கள் லைஃப் தொடங்கியிருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
0: கண்டிப்பா.
1: அடுத்தது சார், இப்போ வந்து ஸ்பெஷல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரா உங்களோட பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட ஒரு நாள் வேலை என்ன மாதிரி இருக்கும் சார்?
0: இல்ல, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு வேர்டை தவிர, பட் அது ரோல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கறது தான் ரோல். ஏன்னா வி ஆர் ஃபைலிங் ஸ்டோரிஸ் ஃபார் ஆன்லைன், ஆன்லைனுக்கும் பண்றதுனால அதுக்கு ஒரு டெக்னிக்கலி ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது கொடுத்தது. ஏன்னா நாங்கள் ஆன்லைன்ல வந்து நியூஸ் போர்ட்டல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ அந்த இதில் எங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஹேப்பனிங்ஸ் இருந்தாலும் சரி அது இமீடியட்டாக ஃபைல் பண்ணிடுவோம். ஆன்லைன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரிண்ட்டுக்கே கொண்டுட்டு வருவோம். ஸோ அதனால் வி ஒர்க் போத் ஃபார் ஆன்லைன் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் பிரிண்ட்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான செந்தில் குமரன் சார் அவரோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடாது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில்

0: வந்து சொல்றாருங்க, நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமிச்சு அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட இந்த மீடியா பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து கத்துக்கிட்டாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ மீடியால முதல் நாள் உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு சார்?
2: அது கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாத்துக்குமே அந்த முதல் ஒரு நிகழ்ச்சி யார் முதல் சம்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நியூஸ் ரீடர்லேருந்து ரிப்போர்ட்டராக அன்னைக்கு தான் எடிட்டர் சொல்கிறாரு, அவர் ஸ்டாலின் சார்னு சொல்லிட்டு சிடிஎனில், அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி செந்தில் நீங்கள் நாளையிலேருந்து ரிப்போர்ட்டராகவும் ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலையில், எப்பவுமே யூஸ்வலாக நியூஸ் ரீடர்னால் ஈவினிங்கில் தான் வருவோம், இது வந்து நாங்கள் காலையிலே வந்துடுறோம். காலையில் வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வருது, இந்த மாதிரி சங்ககிரியில் வந்து ஒரு லாரி ஆக்சிடென்ட், ஒரு லாரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னொரு லாரியில் இருக்கிற அந்த சைடு சேசிஸ் அந்த கம்பி இடித்து ஒரு 6 பேர் டெத் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் அவருக்கு ஃபஸ்ட்டு வருது. செந்தில், உனக்கு ஃபஸ்ட்டு நாளே சரியான நியூஸ், செந்தில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்ன சார்னா, நீ போயிட்டு வா, உனக்கு போன அங்கே போனீங்கன்னா தெரியும், ஏன்னா முன்னாடியே சொன்னால் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கேரியரில் முதல்ல நான் எடுத்த நியூஸே ஒரு டெத் நியூஸ் தான். ஸோ அப்படியே தான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே போயிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டே வரிசையாக டெட் பாடிஸாக இருக்குது வித் ப்ளீடிங்கோட, எல்லாரும் ரத்தமும் இதுவும் அப்படியே. இது வரைக்கும் நான் ஈவன் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனால் கூட ஆர்கன்ஸ்லாம் என்ன பார்ப்போம், ஒரு ஃபிலிமாக தான் பார்ப்போம். ரியலாக ஹியூமன் பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குங்கிறத நான் ரியலாக பார்த்தேன். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 2-3 நாள் என்னால் சாப்பிடக்கூட முடியல, ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நிறையா எஜுகேட் பண்ணார், டே இந்த ஃபீல்டெலாம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேசினார், நிறையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நியூஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, வென் எவர் ஐ கிராஸ் சங்ககிரி ரீஜன், எனக்கு அந்த சங்ககிரியில் அந்த ஜிஹெச் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அது வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக போகிறவங்க அந்த 6 பேரும் பாவம், அந்த லாரியில் சைடில் வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்க அந்த இன்னொரு லாரியோட சேசிஸில் இருக்கிற அந்த ஒரு கம்பி, அது வந்து அவங்க மண்டையில் அடித்தோன்னா 6 பேர் மண்டையும் அப்படியே சிதஞ்சிருச்சு. இது அவங்க பாவம் கல்யாண கனவுகளில் எவ்வளோ பேர் அந்த இதில் போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்பவும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு.
1: ஆமாம் சார், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கேட்டதே இல்லை. அடுத்தது வந்து, ஒரு சாதாரண செய்தியாளருக்கும் டிஜிட்டல் செய்தியாளருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்?
2: அதாவது வந்து வித்தியாசம் அப்படின்னா, டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளே சொல்லலாமே, லாரி ஆக்சிடென்ட்டுன்னு த மொமெண்ட் வி ரிசீவ் த இன்ஃபர்மேஷன் அதை செக் பண்ணுவோம், யார் யார் என்ன இது நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு செய்தி ஏறுதோ அதுதான் மோர் கிளிக்ஸ் கிடைக்கும், அதுதான் இன்றைக்கி தேதிக்கு அது ரேட்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வேகாக கூட இருக்கும், அதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லைனா கூட அதை டைப் பண்ணி நாங்கள் அதை ஃபைல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து சங்ககிரி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட், 6 பேர் டெத் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது இருக்கும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கணுங்கிறதுல த மொமெண்ட் வி ரிசீவ் த இன்ஃபர்மேஷன் போலீஸ் டக்குன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணோன்னா சப்போஸ் டிசீஸ்டு நேம்ஸ் கிடைக்குது ஆர் இல்லை, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எதுவுமே இருக்காது. ஒரு பேசிக்கான ஒரு இவங்க இவங்க இவங்க இவங்க ஏதோ ஒரு பேர் கிடைச்சா கூட நாங்கள் அதை ஃபைல் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து 6 மரம் உட்காந்து எதனால் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, எந்த காரணம், அதாவது யாருடைய மிஸ்டேக்னால இந்த இது நடக்கும், இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது வந்து போலீஸோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த இது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு போலீஸோடய ட்ராவல் பண்ணுவோம், அவங்க எப்படி நடந்தது என்ன ஏது, அந்த ரோட்டில் வந்து அவங்க ஒரு வேளை டிரைவர் வந்து இன்னொரு வண்டியை ஓவர் டேக் பண்ணும்போது நடந்ததா, இப்படியான எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணுறது தான் பிரிண்ட்டுக்கு. ஸோ ஆன்லைனில் இந்தளவுக்கு நம்ம மெனக்கெட தேவையில்லை, வேற ஸ்பிரிண்ட்டுக்கு நம்ம வந்து நிறையா விஷயங்கள் கேதர் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரிண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் வந்து பேப்பரில் படிக்கும் போது, அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் வர நியூஸுக்கும் நம்ம ஃபைல் பண்ணுற நியூஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஸோ அந்த வித்தியாசத்துக்காக நாங்கள் நிறைய போலீஸோட சேர்ந்து போலீஸ்க்கு இல்லாமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விக்டிம்ஸ் யாராக இருந்தாங்கன்னா, ஏன்னா போலீஸ்க்கு ஒரு சில விஷயம் கிடைக்கும் பட் விக்டிம்ஸ் நேரடியான ஸ்பாட்லேயே இருந்துருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியும், ஸோ அதெல்லாம் நாங்கள் கேதர் பண்ணுவோம். இதுதான் பிரிண்ட்டுக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள வித்தியாசம்.
1: ஓகே ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட செய்தியாளர் பயணத்தை ரொம்பவே சூப்பரா சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்பது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட சிறப்பு செய்தியாளர் பயணத்துல இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு, இல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து ஒரு செய்தியை வந்து உருவாக்கும் போது எந்த செய்தியை உருவாக்குறது உங்களுக்கு ரொம்பவே சவாலா இருந்துச்சு சார்?
5: அதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வி டேக் சம் டைம். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுற நூன் மீல் ஸ்கீமுக்கு வந்து அந்த முட்டை கொள்முதலில் வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான், ஒரு ஒன்லைனில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து ஐ ஒர்க்டு ஃபார் நியர்லி 3 மந்த்ஸ். ஸோ அந்த ஸ்டோரி வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஐ மெட் செவரல் பீப்புள். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த போல்ட்ரி ஃபார்மரை போய் பார்க்கணும், அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அது அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் கைக்கெலாம் இடையில வந்து அது முட்டை வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சேகரித்த எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவாக அது வந்து ஒரு இதாக கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து பிச் பண்ணணும். ஸோ பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று இது வந்து இந்த ஊழலில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் நேரடியாக பார்க்கணும். இப்போ நான் ஒருத்தரை சந்திக்கிறேன், சார் நீங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அவர் என்னை வந்து எப்படி சொல்லுவார்? சாதாரணமாக அவர் ரிசீவ் பண்ணுவார், இருக்கிறதுலையே ஏதாவது எடுத்து அடிக்கலான்னு போல தான் என்னை பார்ப்பார். அந்த மாதிரியான சேலஞ்சிங்கான டாஸ்க்லாம் அது நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் எப்படின்னா, தர்மபுரியில் வந்து இளவரசன் திவ்யா, அது அவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு குறிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த முதல்ல அந்த இளவரசன் திவ்யா அப்படிங்கிற கேரக்டரையே உலகக்கே நான் தான் முதல்ல வந்து ஃபோட்டோ மூலிமா வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இதுதான் இளவரசன், இதுதான் திவ்யான்னு முதல்ல உலகத்துக்கே காட்டினது நாங்கள். அது வரைக்குமே நாங்கள் ஃபோட்டோவில் போடுற வரைக்குமே, நாங்கள் அந்த பிரிண்டில் பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே அந்த கேரக்டர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தர்மபுரிக்காரங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தர்மபுரியிலையுமே அந்த நாயக்கன் கொட்டாய் அந்த சம்பவம் அந்த ஏரியாவை தவிர வேறு யாருக்குமே இளவரசன் யாருன்னா தெரியாது, திவ்யானா யாரும்

0: ஸோ அவங்க லவ் அந்த இஷ்யூக்கு அப்புறம் வில்லேஜையே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகளை எரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும்போது அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் எங்கள் ஃபோட்டோகிராஃபரும், அவர் பேர் சுதாகர், அவர் நானும் ஃபோட்டோகிராஃபரும் பார்த்தீங்கன்னா அலாலாம் நலஞ்சோம். அந்த பையன் எங்களை சாமானியமாக பார்க்க விடல. நாங்கள் இன்றைக்கி இப்போ அதை ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் நாங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துருப்போம்னு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ அலைய விட்டாங்களே, கடைசியில் அவனை திட்டாது திட்டில்ல, ஏடாடே நீ எல்லாம் ஒரு ஆளான்னு அந்தளவுக்கு கேவலமாக எப்படிலாம் திட்டணுமோ அதை அப்படிலாம் திட்டினதுக்கப்புறம் தான், இல்லை சார் எனக்கு பயம் சார், என்னால் எப்படி உங்களை சந்தித்தா உங்கள் மூலியமாக தான் எனக்கு பிரச்சனை வருமானலாம் யோசிச்சு அவன் எங்களை ரொம்ப அலைய விட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் ஒரு நைட்டு ஒரு 9:30 தான் அவனை சந்திக்கிறோம். அந்த பையன் எங்கே கடைசியாக தன் உயிரை விட்டானோ அந்த லொக்கேஷனில் தான், ஒரு ரயில்வே ட்ராக்கிட்ட தான் முத முதல்ல அவனை சந்திக்கிறோம். சந்தித்து ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் அவனோட ஸ்டோரிஸ், அவன் என்னை ஒரு அண்ணனாகவே தான் கடைசி வரைக்கும் அந்த பையனை பார்த்தான். அந்த பையனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் ஃபீல்டில் இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயம், அது ஒரு ஹார்ட் பர்னிங் இஷ்யூவாக போயிட்டுருக்கோம், அந்த விஷயத்தில் நம்மளால் என்ன வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம், ஏன்னா அது நம்ம கொடுக்குற நியூஸ்னால நாளைக்கு வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே சமயம் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் அதை கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டோரியல் டிஸ்கஷன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறையா எங்கள் ஃபீல்டில் இருக்குது.
1: ஓகே ஓகே சார், அதாவது ஒரு லைன் செய்தியை நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு இவ்வளோ சவால்கள் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட மீடியா பயணத்தில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சாரு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சிறப்பு செய்தியாளர் செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட அனுபவத்தை தான் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து ஒரு செய்தியை வெளியிடும் போது அதோட உண்மையான தகவல்களை சரிபார்ப்பது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
2: நிச்சயமா இது இந்த நீட் ஆஃப் த அவர்ங்கிற மாதிரி இது வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கான கேள்வி. இந்த இது கொஸ்டினுக்கு சொல்லணும்னா நானே ஒரு விக்டிமு. அப்படின்னா ஒரு லாஸ்ட் மந்த்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பவானியிலேருந்து துபாய் போகிறதுக்கு 1,00,000 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் கொடுத்ததா மாதிரி சொல்லிட்டு ஒரு இது வந்திருந்தது. நான் என்ன நினச்சேன், இது இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த போஸ்ட் போட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் தான் சார் ட்ராவல் பண்ணேன், நான் தான், என்னோட டிக்கெட் தானே, அவர் சொல்கிறாரு. அவர் இன்ஃபேக்ட் அந்த குரூப்பில் இருந்த ஒரு பர்சனே தவிர எனக்கு அவருக்கும் தொடர்பு கிடையாது. நான் ஏதோ கேட்குறேன், ஏதோ பிராங்க் நினச்சி ஏதோ விளையாட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. உடனே இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் செக் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி டிக்கெட் வச்சா சில சமயம் இந்த மாதிரி டெக்னிக்கலி சில அந்த சாஃப்ட்வேரில் எரர்ஸ் வந்தால் கூட அது மாதிரி வரலாம் சார், மேபி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும், பட் நாங்கள் என்னன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உடனே நானாக ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டேன், சரி அப்போ இது வந்து ஏஐ கிடையாது, நல்ல உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவமாக இருக்கலாம் சொல்லிட்டு நான் ஸ்டோரி ஃபைட் பண்ணுறேன். அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயும் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு ஏஐ பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டிக்கெட்டு, எங்களுக்கும் தெரியல, ஆஃபீஸில் டெஸ்கில் இருக்கவங்களுக்கும் அதை கவனிக்கல, அப்படி பர்ஃபெக்டாக அந்த அந்த டிக்கெட்டை ரெடி பண்ணது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இம்மிடியட்லி அது அந்த ஏஐன்னு தெரிஞ்சோன்னா எங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இம்மிடியட்லி நாங்கள் அப்பாலஜைஸ் கேட்டு நம்ம அதுலேயே ஆன்லைன்லேயே இது சாரி கேட்டு போட்டுட்டோம். பட் இந்த மாதிரி இந்த ஃபேக்ட் செக்கிங் பண்ணாமல் ஒரு விஷயம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து ரீடருக்கு நம்ம கொடுக்குற தவறான ஒரு இன்ஃபர்மேஷனாக போயிடும். இத்தனைக்கும் 26 இயர்ஸாக இந்த ஃபீல்டுலேயே இருக்கும் அப்படின்னாலுமே யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அன்றைக்கி நானே மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, நானே கூகுளில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு 256 கூகுள் ஃபேக்ட் செக்கர்ஸில் நான் ஒன் ஆஃப் த செக்கர்ஸ், அப்படி இருந்துமே நான் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ சரி இந்த ஃபேக்ட் செக்கிங் இஷ்யூஸ், இப்போ நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக உண்மையாலுமே ரியலாக நடக்கிற மாதிரியே வருது. இதை நம்ம நியூஸுக்காக வேணால் மேபி மற்ற ஏதாவது ஒரு

0: வேற மீடியாவில் கூட இப்போ இந்த சோஷியல் மீடியாவில எல்லாம் போடலாம், பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் மீடியாஸ்ல எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ரொம்ப அசிங்கப்படணும், கேவலப்படணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நியூஸ் வரும்போதே அது முதல்ல நியூஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது உண்மையா இந்த மாதிரி நடந்திருக்குமா, இது வீடியோ உண்மையா பொய்யான்னு செக் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இப்போ நீட் ஆஃப் த அவர், இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம நியூஸ்க்கே போகணும்.
1: ஓகே ஓகே சார், அதாவது ஃபேக்ட் செக்கிங் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது இப்போ இருக்க சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ இருக்க செய்தித்துறைக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் எஜ்டு நைஃப் மாதிரிங்க, இது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க, இன்றைக்கி இங்கே தண்ணி வரல அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை யாரோ ஒரு பேசஞ்சரை வந்து கண்டக்டர் அடிச்சிட்டாரு, இல்லை வாக்குவாதம் வந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நியூஸாக கிடைக்கிறப்ப அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே சமயம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு, சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து இப்போ இன்றைக்கி என்னென்னா த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க, உடனே ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன அதிகாரி வந்து மிரட்டுற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு தகவலே சொல்கிறேன், நிறைய அரசு அலுவலகங்களில் குறிப்பாக வந்து ஒரு அதிகம் பணம் புழங்குற, நான் சொல்கிற லஞ்சம் இல்லை, பணம் புழங்குற அலுவலகங்களில் ஒரு சிலர் போய் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்ரு, அவங்க ரிப்போர்ட்டராகவே இருக்க மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயே இருக்க மாட்டாங்க, பட் அட் த சேம் டைம் அவன் வந்து சொல்லுவாங்க நான் ரிப்போர்ட்ரு, இந்த இது நான் நியூஸ் கொடுக்காமல் இருக்கணும் அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரியாக த்ரெட்டனிங்ஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃப்ரண்ட்லைன் மீடியாஸில் இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் ஒருத்தவங்க கூட அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டு, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லப்படுகின்ற இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு கேமரா வச்சுக்கிட்டு த்ரெட்டனிங் பண்ணுற கல்ச்சர் இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராபேக்ஸ், மீடியாங்கிற பேரில் இருக்கிற ட்ராபேக்ஸ்.
1: ஓகே ஓகே சார், அதாவது இப்போ இருக்க சோஷியல் மீடியா மூலியமாக வந்து இந்த மீடியாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட சிறப்பு செய்தியாளர் பயணம் மூலியமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ இருக்க சோசியல் மீடியா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு, அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிபேரன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சிறப்பு செய்தியாளர் செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பயணத்துல யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவரோட பயணத்துல மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம கிட்ட பேச போறாரு. வாங்க தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல மறக்கவே முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க சார்?
2: ஏகப்பட்டது இருக்குங்க, அதுல எத்தனை சொல்றதுன்னு தெரியல. பட் அதில் வந்து நட்சலாக ஒரு பாயிண்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளை கோவிடுக்கு முன்னாடி ஒரு சிவியர் ட்ரவுட்டு, அது ரொம்ப பஞ்சம், தண்ணியே இல்லை, காவிரி வாட்டர் காவிரி ரிவரே கம்ப்ளீட்டாக வறண்டுருச்சு. அந்த மாதிரி சமயங்களில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி மேட்டூர் தாண்டி, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் சைடில், நாங்கள் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம், அது கர்நாடகாவான்னு தெரியாது, தமிழ்நாடுன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு. அப்போ ட்ராவல் பண்ணுவோம், மாடுகள்லாம் செத்து கிடக்கு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் 2015-16 நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளில் அது நடந்தது. அப்போ ஏன்னா அவங்க வந்து மாடு வந்து ரொம்ப ஒர்ஷிப் பண்ணுவாங்களே, அவங்க சாமி கும்பிடுவாங்களே, அந்த சமயத்தில் நடந்தது. ஏன் நான் பிஜேபி சொல்கிறாங்கிறதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு தண்ணி இல்லாமல் சாகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டோரி வந்து கண்டினியூஸாக வந்து நாங்கள் வந்து சேலமில் போடுறோம், நான் தருமபுரியில் போய் போய் பார்த்துட்டு போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா 40 மாடு, 50 மாடு, 30 மாடு நிறையா சாகுது, அவ்வளோ பஞ்சம். அப்போ வந்து நியூஸ் போடும்போது என்னாச்சுன்னா, இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை கையெழுத்து இந்த மாட்டை கூட உங்களால் காப்பாற்ற முடியல, தண்ணி பஞ்சமாக இருக்குது, நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்லிமெண்ட்டையே ஒரு ஹாஃப் டே நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த செய்தினால், என்னுடைய செய்திகளை வச்சு பார்லிமெண்ட்டையே ஹாஃப் டே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தொப்பூரில் வந்து ஒரு 900 கோடிக்கு ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அது முழுக்க முழுக்க நம்மளுடைய செய்திகளை அஃபெக்ட். ஸோ அது வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தொப்பூரில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அதிகாரியும் நாங்களும் சேர்ந்து நிறையா நியூஸ் போட்டு அந்த நியூஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு இன்னைக்கு ஒரு பாலம் ரெடி ஆகி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் அது மறக்க முடியாத ஒரு விஷயங்கள்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, உங்களோட பயணத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் இருந்துட்டே ஃபேமிலி எப்படி ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறீங்க சார்?
2: அதாவது மீடியா இதில் வந்து எனக்கு மெயினாக எந்த ஒரு பேர்டனையுமே கொடுக்காமல் இருக்கணும்னா என் ஒய்ஃபு தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிறது வந்து ப்ரைம் பர்சனாக நிற்கிறது வந்து என் ஒய்ஃபு தான். ஏன்னா நான் வந்து வீட்டை பற்றி நான் நினைப்பே இல்லாமல் ஆஃபீஸு, என்னுடைய வேலை, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே மெனக்கெடுவாங்க, என் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, என் உடல் நல்ல ரொம்ப அக்கறை இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க.

0: ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கேட்டக் பண்ணிக்கலனா என்னால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்டாக என்னால் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் ஃபஸ்ட் பர்சனாக நிற்கிறது என் ஒய்ஃபு. ரெண்டாவது வந்து என்னுடைய எடிட்டோரியல் டீம், என் எடிட்டர்லேருந்து அசோசியேட் எடிட்டர்ஸ்லேருந்து என்னுடைய சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் என்னுடைய இந்த சக்ஸஸ்க்கு காரணம்.
1: சூப்பர் சார். அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் டீமே உங்க கூட இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்தது வந்து உங்களோட இந்த மீடியா பயணத்திலிருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: கண்டிப்பாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீடியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி அதை எராடிகேட் பண்ண முடியும், இல்லை அதை வந்து அங்கேருந்து நகர்த்த முடியும், இல்லை அதை எப்படி சீர் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு செயல்பட்டால் எல்லாருமே ஈவன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஜேர்னலிஸ்டாகவோ சோஷியல் மீடியா ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ நல்லபடியாக செயல்படலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தெருவில் தண்ணி வரல, அதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் நாலேஜுக்கு போகுது, தண்ணி வந்துச்சு, அந்த மாதிரியான நற்காரியங்கள் நிறையா செய்யலாம். வேற அதை வச்சுக்கிட்டு த்ரெட்டனிங் பண்ணாமல் பணம் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய சொசைட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா டெவலப் ஆகும், நல்லபடியாக மாறும். ஸோ அதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை வந்து மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் நல்ல விதமாக பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
0: தேங்க்யூ மேம்.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட சிறப்பு செய்தியாளர் அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாரு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல் எல்லா பாடலுமே போட்டுக்கிட்ட வந்துட்டேன் திவாகர். இன்றைக்கி இந்த வாரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே ரொம்ப தரமான சூப்பரான பாட்டெலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து புதுசாக இருக்கட்டும் இந்த பாட்டு போடுங்க திவாகர், கேட்கவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புது பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதீஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சமையான பாடல் அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். இதில் வரக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான வரிகளாக இருக்கும், ரொம்ப அருமையான வரிகளாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல எந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா ஓட் பண்ண, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒரு காதல் பாடல். இந்த பாடலுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பார், கௌதம் ஜெயதிலகர் வரிகள் எழுதி அவரே பாடியிருப்பார். ரொம்பவே ஒரு அருமையான பாட்டு, கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கரேனுடன். இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன பாடல் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரோட எந்த பாடல் நீங்கள் போட்டாலும் நான் கண்டிப்பாக கேட்பந்து வாக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் தான். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ அருமையான பாடல், சூப்பராக இருக்கும். அதில் வர வரிகளும் சாந்தகுமாரோட குரலும் அப்பப்பா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் தான் இது. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்குன்னா, நம்ம நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். நாய்க்குட்டிக்காக ஒரு பாடல், சாப்பாட்டுக்காக ஒரு பாடல், நண்பனுக்காக ஒரு பாடல், காதலிக்காக ஒரு பாடல் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மாடுபிடி வீரர்களுக்காக ஒரு பாடல், ரத்த தானத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னு தனித்துவமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல அசோக் சரவணோட ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இது. ரத்த தானத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம ருக்குமணி பாட்டி எந்த ஒரு புது பாடல் கேட்டாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பாடலுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துவாகரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதல் பாடல்னு கூட சொல்லலாம். இவருக்கு காதல் பாடல் மட்டும்தான் போட தெரியும்னு இல்லை, எனக்கு சேலத்துக்காகவும் பாடல் போட தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் சாய் நரேஷோட ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடலாம் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியெல்லாம் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற இந்த பாடலை சாய் நரேஷோட குரலில் கேட்கறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். சூப்பரான வரிகள், அற்புதமான இசை அப்படின்னு கலக்கியிருப்பார் இந்த பாடலை. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் ஐமுதூர்லேருந்து கலை செல்வியாக்கா ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு தான் பறிப்போனது அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலை எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், எம்எஸ் மணி மற்றும் மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான லவ் ஃபெயிலியர் சாங். மக்களே, நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ உருக்கமாக இருக்கும், மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த எமோஷன் ஃபீல்லாம் அப்படியே வந்து நெஞ்சுக்குள்ளே இறங்கும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாட்டு, அவ்வளோ ஃபீல். இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் ஐமுதூர்லேருந்து கலை செல்வியாக்கா தான் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த 2 பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மீதி இருக்க 4 பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ஆறு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில. ஆறு பாடலை தொடர்ந்து இன்னும் 4 பாட்டு

0: பாடல்தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாலு பாடல்ல நாலாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றேன். தொடர்ந்து இணைந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில துபா கரையன் கூட. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில நான்காவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆகாஷோட காதலை சொன்னாலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாடல் ஒரு இங்கிலீஷ் பாப் சாங் ஸ்டைலில் இருக்கும் மக்களே. ஒரு ஃபங்கியான ஒரு மியூசிக்கில், ஒரு துள்ளலான ஒரு இசையில், அருமையான ஒரு குரலில், அற்புதமான வரிகளில் நம்ம ஆகாஷ் பாடியிருப்பார். ரொம்ப ஃபங்கியாக இருக்கும், கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காதலை சொன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒரு நல்ல தீம் எடுத்து செமையான ஒரு லிரிக் எழுதி அந்த லிரிக் ஏற்ற மாதிரி டியூன் போட்டு செமையாக பண்ணியிருப்பார் ஆகாஷ். சூப்பரான பாட்டு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சுவோட ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. நம்ம ருக்குமணி பாட்டி தான் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ருக்குமணி பாட்டி நிறைய நாள் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய வரிகளை சொல்லி என்கிட்ட கேட்டதுனால இந்த பாடல் சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த டைம் வந்து கரெக்டாக இந்த பாடலை போடுறப்பயே சொன்னதுனால நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பாட்டை எடுத்துட்டேன். அச்சுவோட ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்து பிடிச்சிருக்கு. அச்சுவோட பல பாடல்கள் பல ஜேர்னரில் பல விதமாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு தனித்துவமான பாடல். இந்த பாடலில் ஆரம்பிக்கிறப்பயே வந்து ஒரு டயலாக் கூட தான் ஆரம்பிக்கும், உன்னை தேடி வருவேன், உனக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஒரு லவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்னா இந்த ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலுமே இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மக்களே. நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இந்த பாடலை கேட்டு வாங்க. மீண்டும் இருக்கிற மற்ற பாடல்கள்லாம் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: Music number 4.

0: म्यूजिक नंबर 3।
1: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்ன நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

பார்த்துட்டு இருந்தேன். உன் கைய பிடிக்க, உன் சிரிப்புலையும் கவலையும் மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: top 10 music.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெண்டே பாட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஷேக்ஸ்பியரோட தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனாவும் ஸ்டீல் பிளாட்லேருந்து எலிலக்கா ரெண்டு பேரும் இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைசெல்வி அக்கா, ருக்மணி பாட்டி அப்படின்னு பல நேயர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா இது ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு பாடல் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்களும் சோனா எஃப்எம் நேயர்களாக இருக்கீங்க, உங்களுக்கும் சோனா எஃப்எம்ல போடுற பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு, அதையும் நீங்கள் டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃபோன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் அனுப்பியோ உங்களோட ஓட்டை பதிவிடலாம். மெசேஜ் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் இந்த மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டோட பேர் என்னன்னு சொல்லிடுவா. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வா நீ வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கிஷானோட இசையில் வந்திருக்கக்கூடிய வா நீ வா அப்படிங்கிற பாடல் கிஷான் மற்றும் காசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு செமையான பாட்டு மக்களே. ஒரு துள்ளலான இசையில அற்புதமாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப சின்ன பாட்டு தான், ஒரு 3 நிமிஷம் பக்கமாக தான் வரும். ஆனாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்குறப்ப அப்படி ஒரு ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். கேட்டு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
0: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்னைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி பேசுற ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயம் பல பேருக்கு தெரியாம இருக்கிற புரியாம இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்க போறேன். அதுதான் வந்து எல் நினோ. அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு. நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இந்த மதிய வேலையில நான் வந்து வந்துட்டேன். இன்னைக்கு நாள் பல பேருக்கு வந்து சண்டே அப்படின்றதுனாலையும், நாளைக்கு வந்து ஆடி 18 அப்படின்றதுனாலையும் வந்து இந்த 3 நாட்கள் லீவ் அப்படின்றதுனால ஊருக்கு, அதாவது வெளியூருக்கு போயிருந்திருக்கக்கூடிய குடும்பத்தினராக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணா தம்பி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ நாளைக்கு நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு எல்லாம் ஜாலியாக ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் நானுமே வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல் நினோ பற்றி பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல் நினோ அப்படின்றது இன்னைக்கு உலக அளவில் எல் நினோ 2.0 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால் காலநிலை மாறப்போகுதுன்னு விஞ்ஞானிகள் வந்து எச்சரிச்சுட்டு இருக்காங்க. சரி ராஜ்குமார், இதெல்லாம் சொல்றேன், எல் நினோனா என்ன, அது ஏன் வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நான் சொல்றேன், அதை வந்து நீங்க கண்டிப்பா கேளுங்க. கேட்டுட்டு இதுதான் எல் நினோ, இதனால இப்படிதான் ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய பெரு அப்படின்ற ஒரு தேசம், பெரு அப்படின்ற ஒரு ஊர், சூப்பரான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் நீங்க வந்து இப்போ சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் சூப்பரா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் வந்து டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்து கடல் மேல இருக்கக்கூடிய நீர் வந்து வழக்கத்துக்கு மாறா வந்து ரொம்ப வெதுவெதுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கிறிஸ்துமஸ் நேரத்துல இந்த மாற்றம் வர்றதுனால இயேசுவோட குழந்தையை குடிக்கிற விதமா எல் நினோ அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண நாட்கள்ல பூமியில வீசக்கூடிய காற்று கடலின் மேல சூடா மேல் நீரை வந்து ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா பக்கமா தள்ளிவிட ஆரம்பிக்குது. அதனால நம்ம பகுதிகளில் வந்து நல்ல மழை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா எல் நினோ அப்படின்னு உருவாகும் போது அந்த காற்று ரொம்பவே பலவீனம் அடைஞ்சு, இதனால சூடான கடல் நீர் வந்து ஆசியா பக்கம் வராம கிழக்கு பசிபிக் கடல்லே வந்து தங்க ஆரம்பிச்சிருது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உலகத்தோட மழை அமைப்பையே வந்து இது தலைகீழா மாத்த ஆரம்பிச்சிருது. மழை பெய்ய வேண்டிய இடத்துல கடும் வறட்சி ஏற்பட ஆரம்பிக்குது, வறட்சி இருக்கக்கூடிய இடத்துல திடீர் வெள்ளப்பெருக்கு உருவாக ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து இந்த எல் நினோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலநிலை மாற்றத்தால உலகம் ஏற்கனவே சூடாயிட்டு இருக்கு, இதனால இதுல இந்த எல் நினோவும் வந்து சேர்ந்துகிட்டா வழக்கத்தை விட கடுமையான வெப்ப அலைகள் அப்படின்னு வீச ஆரம்பிக்கும், பயிர்கள் சேதமாகும், குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் புரியுது.

பசிபிக் பெருங்கடல்ல தண்ணி சூடானா நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை ஏற்படும், நம்ம சேலத்துக்கு என்ன பிரச்சனை வரும், நாமையே அதுல வந்து பாதிக்கப்பட போறோம் அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதனால நம்மளுடைய விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களே.

0: கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: ஃபார் காண்டாக்ட் 6380649701.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
4: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நண்பன் ஒருவன் இருந்தால்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில ஆகச்சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க.

0: அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. மற்ற எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிரும். ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டி இருக்கலாம். ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட ரொம்ப சிரிக்கவும் முடியும். கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்முடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு டேய் நான் உனக்காக இருக்கேன் என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும்போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நாம மூஞ்சிக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்மளுடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட
0: நான் வந்து எல்நினோனா என்ன, பசிபிக் பெருங்கடல்ல எப்படி தண்ணி சூடாகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். பசிபிக் கடல்ல தண்ணி சூடானா இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை பத்தி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. எங்கேயோ நடக்கிற ஒரு நிகழ்வு நம்ம ஊர் சமையலறை வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும்னா அதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை பத்தி நம்ம பேசலாம். இந்தியாவோட ஒட்டுமொத்த விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மிக முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை தான். இது ஜூன் மாதம் தொடங்க ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த எல்நினோ உருவாகும் வருடங்கள்ல இந்த தென்மேற்கு பருவக்காற்று பெருமளவு பாதிக்க ஆரம்பிக்குது. வழக்கமா பெய்ய வேண்டிய மழையில 10-15% வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். இதனால வட இந்தியா மத்திய இந்தியால வந்து அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து கடுமையான மழை பற்றாக்குறை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை குறைஞ்சா என்ன ஆகும், நெல் கரும்பு பருப்பு மக்காச்சோளம் போன்ற தானியங்களோட உற்பத்தி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி விளைச்சல் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விண்ண வடகிழக்கு பருவமழை தான். இது அக்டோபர்ல தொடங்கி டிசம்பர் வரைக்கும் இருக்கும். வரலாற்று தரவுகளை பார்த்தா எல்நினோ நேரத்துல தென்மேற்கு பருவமழை குறைஞ்சாலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சில நேரங்களில் வந்து இயல்பை விட அதிகமா பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இது சீரான மழை இருக்காது. குறுகிய காலத்துல குட்டித்தீக்கக்கூடிய புயல், அதிதீவிரமான மழை, திடீர் வெப்பப்பெருக்கு உருவாகிறது, இது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதனால ஒண்ணு கடுமையான வறட்சி இருக்க ஆரம்பிக்கும், எல்லாம் திடீர்னு வெள்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம எல்நினோ வருடங்கள் தான் உலக வரலாற்றிலே வந்து மிக வெப்பமான வருடங்களா வந்து பதிவாயிருக்கு. வழக்கமான வெயிலை விட 1-2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லப்படுற வெப்ப அலைகள் வீசி மனிதர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இது கூட வந்து கால்நடைகளுக்கும் வந்து பெரிய பெரிய உடல்நல பாதிப்புகளை உண்டாக்க ஆரம்பிக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எல்நினோ அப்படின்றது வெறும் மழை குறைவு இல்ல, அது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயம், உடல்நலம் இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயற்கை சவால். சரி, இப்போ எல்நினோ 2.0 அப்படின்றது உருவாகுதுன்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் அடுத்தது பாடலுக்கு பிறகு பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலே கேரட

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
6: மழை நீரை சேமிப்போம், நீர்வளம் காப்போம்.
7: பொதுநலன் கருதி சோனா FM 107.8
8: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
9: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரிலே. இன்றைக்கி கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நாம் வந்து எல்னினோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பற்றி பேசுகிறதா இதுக்கு முன்னாடி. இப்போது அடுத்ததாக என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் விஞ்ஞானிகள் ஒரு புது எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. எல்னினோ 2.0 வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னப்பா அது, ஸ்பெஷல் வெர்ஷனாக அப்டேட் பண்ணி வந்திருக்கா?

கேட்டீங்கன்னா அப்படி யோசிக்காதீங்க. வாங்க, இதோட உண்மையான பின்னணி என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு உங்ககிட்ட நான் சொல்லான் இருக்கேன். ஒரு சாதாரண எல்நினோ அப்படின்றது 2-7 வருஷத்துக்கு ஒரு முறை இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இப்போ ஏன் இந்த விஞ்ஞானிகள் 2.0 அப்படின்னு சொல்றாங்கன்னா, மனிதர்களால உண்டான இந்த காலநிலை மாற்றம் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது எல்நினோவை இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததா வந்து மாத்த ஆரம்பிக்குது. அதாவது சூப்பர் சார்ஜு எல்நினோவா வந்து மாத்திடுச்சு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எரியற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி நாமளே வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தி இந்த எல்நினோவை வந்து இன்னும் பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். புவி வெப்பமாதலும் எல்நினோவும் ஒன்னு சேர ஆரம்பிக்கும் போது அந்த பயங்கரமான காம்போ வந்து உருவாகிறது தான் இந்த எல்நினோ 2.0 வந்து மாற ஆரம்பிக்குது. சரி ராஜ்குமாரே, காலநிலை மாற்றத்தோட இது எப்படி இணையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் வெளியிடக்கூடிய நச்சு வாயுக்களால பூமி சூடாகி அந்த வெப்பத்தை 90% வந்து நம்ம கடல் தான் உறிஞ்ச ஆரம்பிக்குது. கடல் நீர் முன்ன போதையும் விட மிக கொதிநிலையை வந்து எட்ட ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் வந்து எல்நினோ வந்தா எந்த மாசம் மழை குறையும், எப்ப வெயில் அடிக்கும் அப்படின்றது ஓரளவு கணிக்க முடிய சூழ்நிலையில தான் இருக்க ஆரம்பிச்சுது. ஆனா காலநிலை மாற்றத்தால இப்போ எப்போ மழை பெய்யும், எப்போ புயல் வரும்னு கணிக்க முடியாத அளவுக்கு இயற்கை மாறுபட்டுருச்சு. காலநிலை மாற்றத்தால எல்நினோ தீவிரமாக ஆரம்பிக்குது. அதே எல்நினோவால பூமி வெப்பம் இன்னும் அதிகமாகி மரங்கள் அழிஞ்சு கார்பன் வெளியீடு அதிகமாகி முடியாத நச்சு சுழற்சியா வந்து மாறிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது. இதனால கடலுக்கு நடக்கக்கூடிய பேரழிவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் நிலப்பரப்பு மட்டும் பாதிக்கிறது கிடையாது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் வந்து அழிய ஆரம்பிக்குது. மீன் வளங்கள் வந்து கடுமையா பாதிக்குது. இதனால கடலை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது கேள்விக்குறியா ஆக ஆரம்பிக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எல்நினோ 2.0 அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. சரிப்பா, இவ்வளவு பெரிய பாதிப்பு வருது, இதெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா, நம்முடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். அதை பத்தி நான் அடுத்தடுத்து புரிந்துக்கலாம் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எல்நினோவுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போறாங்க, இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது நம்முடைய பொருளாதாரம், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயிகள் தான் அதிகமா பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. கடல்வாழ் மக்கள், அதாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து நிகழ்ச்சியில நான் வந்து உங்களுக்காக பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரலையே தொடர்ந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. ஸோ தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் பேசலாம், கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. கடைசியா வந்து எல்லினோ 2.1 என்ன, காலநிலை மாற்றத்தோட ஆபத்துகள் பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளோ பெரிய இயற்கை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளும் நம்முடைய அரசாங்கமும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன். வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி அரசுகளும் முக்கிய திட்டங்களை வந்து எடுத்திருக்காங்க, அதை பத்தி பேசலாமா? ஐக்கிய நாடுகள் சபை வந்து இயர்லி விங்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து உலக அளவில் வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம இந்தியாவில் IMD இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படின்ற ஒரு மையத்தின் மூலமா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் மூலமா எல்நினோ எப்படி உருவாகுது, எந்தெந்த மாநிலத்துக்கு மழை குறைய ஆரம்பிக்கும், இது எல்லாத்தையும் சில மாதங்களுக்கு முன்பாகவே கணிச்சு மாநில அரசுக்கு வந்து தேவையான முன்னெச்சரிக்கையை வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், மழை குறைந்தாலும் விவசாயம் பாதிக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் சில முக்கிய மாற்றங்களை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. அதிக தண்ணீர் தேவைப்படும் பயிர்களா இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு பதிலா குறைந்த தண்ணீர் விளையக்கூடிய சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளை வந்து விளைவிக்க விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சொட்டு நீர் பாசன முறைகளுக்கு அதிகமா மானியம் வழங்கி ஒரு சொட்டு தண்ணியை வீணாக்காம பயன்படுத்துறது எப்படி அப்படின்றத பத்தியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மழையின்மையால பயிர் சேதமான விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வந்து கிடைக்கிறதுக்காக பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்றது மூலமா பாதுகாப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா பல விவசாயிகள் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நீர் மேலாண்மை. நம்ம தமிழ்நாட்டில் எல்நினோ நேரத்தில் வறட்சி அப்படின்றது வரக்கூடாதுன்றதுக்காக மழைக்காலத்தில் முன்பே வந்து ஏரிகள் குளங்கள் இதெல்லாத்தையும் தூர்வாரி நீர் சேமிப்பு திறன்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கோடை காலத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக அவசர கால குடிநீர் சேமிப்பு அமைப்புகளை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பேரிடர் மேலாண்மை, ஒருவேளை வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து அதிதீவிர மழையோ இல்ல திடீர் புயலோ அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள் வந்து எப்பவுமே தயாரா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அரசாங்கம் கொள்கை அளவிலும் திட்டங்கள் மூலமா வந்து தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க.

ஒரு சாதாரண குடிமகனா நம்மளுடைய பங்கு என்ன, நம்ம வீட்டில இருந்து நாம ஒரு சின்ன மாற்றத்தை நாம எப்படி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கடமையும் இருக்குது இல்லையா, அந்த கடமையை பத்தி நாம பேசணும். நமக்கு என்ன கடமை இருக்கு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்போது அதை சரி செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நாம யோசிச்சுதான் வந்து செயல்படணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கே கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எல்நினோனா என்ன, அதுல வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, உலக நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நிகழ்ச்சியில எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பேசியிருந்தேன். இப்போ அரசாங்கம் இதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அரசாங்கம் பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கம் ஒரு பக்கம் பண்றது இருக்கட்டும், ஒரு சாதாரண குடிமகனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில போறேன். நான் ஒருத்தர் மாறனா இந்த உலகத்துல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க, அதுக்கேத்த மாதிரி நாம இந்த 4 சின்ன மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்நினோவாகுது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றது கிடைக்கும் நினைக்கிறேன். எல்நினோ வரப்போகுது அப்படின்றதுனால அதோட முதல் ஆபத்தே வந்து தண்ணீர் தட்டுப்பாடு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை இப்பவே செக் பண்ணிக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. இந்த வர மழை துளி இருக்கு இல்லையா, அதை நாமே நிலத்தடியில் அனுப்பினாதான் வறட்சி நேரத்துல நமக்கு வந்து தப்பிக்க முடிய சூழ்நிலையை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பு. அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டு குழாய்கள்ல கசிவு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது, தண்ணீர் அதிகமா நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை உடனே சரி பண்ண ஆரம்பிக்கிறோம். பல் துளக்கும் போதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவும் போதா இருக்கட்டும், நம்ம தண்ணீரை வந்து கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்கணும், அதிகமா ஓடவிடக்கூடாது, இதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பசுமையை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கணும். இயற்கையின் ஏசியை நம்ம வாங்கணும். இப்போ செயற்கையான வந்து பயன்படுத்துறது எல்லாருக்குமே வந்து சுலபமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மரங்கள் தான் பூமியோட வெப்பத்தை குறைக்கிற இயற்கையான ஏசி. இந்த ஏசியை நம்ம வந்து உருவாக்க ஆரம்பிக்கணும், இந்த ஏசிக்கு நம்ம பழக ஆரம்பிக்கணும். ஒரு காலத்துல என்னோட ஊர்ல அரச மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த அரச மரத்தை சுத்தி தான் எல்லாருமே விளையாட ஆரம்பிப்போம். வீட்டுல இருக்கக்கூடிய கட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஈவினிங் டைம்ல இல்ல மதிய டைம்ல எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சுது. ஆனா இப்போ அந்த அரச மரமும் இல்ல, நாங்களும் அங்க விளையாடுற பழக்கமும் இல்ல, வீட்டுலதான் இருக்க ஆரம்பிக்கிறோம், ஏசி வந்துருச்சு. இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மாறணும்னு நானுமே இப்போ வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால முடியும், நான் அதை வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்களுமே வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து உங்க வீட்டை சுத்தியோ இல்ல தூர சுத்தியோ வந்து ஒரு மரம் நடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். மரக்கன்றுகள் நடுறது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல ஒரு மரம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிச்சது, அதை வந்து ஒரு கொள்கையா நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். மரங்கள் அதிகமா இருந்ததுன்னா அந்த பகுதி வெப்பத்தை வந்து கணிசமா குறைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மின்சார சிக்கனம். நாம எந்த அளவுக்கு மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மின்சாரம் உற்பத்தியில நிலக்கரி அப்படின்றது அதிகமா தேவைப்படுது. இதனால பூமி வந்து சூடாக ஆரம்பிக்குது. தேவையில்லாத நேரத்துல லைட் ஆஃப் பண்றது, ஏசியை வந்து ஆஃப் பண்ணுங்க. பகல் நேரத்துல இயற்கையான வெளிச்சத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய சக்தி, சோலார் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த சாதனங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு அதுக்கு மாற ஆரம்பிங்க அப்படின்றத நான் வந்து நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எல்நினோ அதோட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க சொல்லுங்க. நண்பர்கள்ட்ட முக்கியமா அடுத்த தலைமுறையை குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. இயற்கையை காக்குறது எந்த அளவுக்கு முக்கியம், நாம கடமைங்கிற எண்ணத்தை விதைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத நீங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். முடிவா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், பூமிங்கிறது நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச சொத்து கிடையாது, நாம குழந்தைகளுக்கு பத்திரமா திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்நினோ அப்படின்ற இயற்கை சவால்களை பயத்தோட பார்க்காம விழிப்புணர்வோடவும் பொறுப்போடவும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கணும். இவ்வளவு நேரமா இந்த நிகழ்ச்சியில எல்நினோ பத்தி இதோட விழிப்புணர்வு பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கு, இதை பத்தி தெரிஞ்சிருக்கேன், இவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கலாம் நேயர்களே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார். எஃப்எம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே, நன்றி நேயர்களே.

0: FM 107.8 வானொலி நாடகம்.
1: இந்த வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.
2: சோனா FM 107.8 இரு நண்பர்கள்.
3: எங்க வீட்டுல யாரையும் காணோம்? கார்த்தியே, டே கார்த்தியே!
4: ஏன்டா காலங்காத்தாலே கத்துற?
3: டே கார்த்தி, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா?
4: டேய், வேலைக்கு போறவனுக்கு தாண்டா 8 மணி சீக்கிரம், நமக்கெல்லாம் அது விடிய காலையிலடா.
3: ஆமா, எங்க வீட்டுல யாரையும் காணோம்?
4: தெரியலடா.
3: சரி வா, டீ குடிக்க போலாம்.
4: டேய், நேத்து தாண்டா கடன் சொல்லி டீ குடிச்சோம்.
3: அதனால என்ன கார்த்தியே, நீ புதுசா கடன் எழுதலாம் வா.
4: நீ மொய் வைக்காம விட மாட்ட போல. சரி வா, போலாம். ஆமாண்ணா, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே 2 டீ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்.
5: அட நீயா, டீலாம் தரேன், காசு எப்போ கொடுக்க போறேன் எனக்கு?
3: அண்ணா, வேலை கிடைச்ச உடனே மொத மாச சம்பளத்துல வர காசு உங்களுக்கு தான்.
5: இதே கதையை தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க.
4: ஆ, சம்பளத்தை வாங்கிட்டு வந்து டீ குடிக்க நான் வரேன், வேலையோட சம்பளத்தோட வரேன்.
3: அண்ணா, நானும் வரேன்.
5: முதல்ல வேலை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்.
6: இவன் எங்க
4: போனா?
6: நல்லா ஊரை சுத்து, ஒரு வேலைக்கு போயிடாத. சரிவா, வந்து சாப்பிடு.
4: தோ வரமா. டேய், நீ வாடா.
3: எங்க போனாலும் சாப்பிடறதுக்கு மட்டும் கரெக்டா டைமுக்கு வந்துடுறாரு சாரு. உன் வயசு பசங்களாம் பெத்தவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல.
4: என்னப்பா, வேலை தேடிக்கிட்டு தான்பா இருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது.
3: வேலை தேடுறியா? எங்க தேடுற? டீ கடையிலயும் பஸ் ஸ்டாண்ட்லயுமா? முயற்சி பண்றவங்களுக்கு தான் மாற்றம் தெரியும், நீங்க தான் முயற்சியே பண்றது இல்லையே.
7: மாமா, அதெல்லாம் மாறும், நீங்க வேணா பாருங்க.
3: தம்பி, நீங்க அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஊர் ஃபுல்லா சுத்துறீங்க, காலேஜும் முடிக்க மாட்டேங்கிறீங்க, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது.
6: அவனும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கிறான்.
4: சரிப்பா, இனிமே நான் உங்க யாருக்கும் பாரமாவே இருக்க மாட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே போலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இப்பவே கிளம்புறேன்.
3: டேய், கோவப்படாதரா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற?
4: கோபம்லாம் இல்ல மணி, அவங்க சொல்றதும் தப்பு இல்லதான். இப்படியே இருந்தா நம்ம என்னைக்குதான் மாற போறோம்? நம்ம லைஃப் எப்பதான் மணி மாறும்?
3: அதெல்லாம் மாறுங்க அத்தி, யோசிச்சு முடிவு பண்ணலாம், வெயிட் பண்ணு.
4: இப்படியெல்லாம் இருந்தா மாறவே மாறாது மணி, நம்மள மாத்திக்கணும் முதல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அந்த ஊரை விட்டு போறேன், வெளியே போய் வேலைக்கு போறேன்.
3: உனக்கே ரோசம் வந்துருச்சா? சரி வா, போலாம்.

நடைபெறும்

0: நண்பன் ஒருவன் இருந்தால்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில ஆக சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. மத்த எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிடும், ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டி இருக்கலாம், ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட ரொம்ப சிரிக்கவும் முடியும். கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது.

0: நம்ம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிக்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு டேய் நான் உனக்காக இருக்கேன் என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேச வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்

0: சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள்.
3: கார்த்தி, இன்னும் எவ்வளோ நேரம்னா கோயிலே உட்காந்துருக்க போகிறோம்?
4: தெரியலடா.
3: ஆமாம், இப்படி கோபமாக வெளியே வந்துட்டோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே.
4: டேய், எனக்கும் தாண்டா தெரியல, நான் கம்முன்னு இருக்கேன்ல, புலமாம இரு.
3: இல்லடா, சவால்லாம் விட்டுட்டு வந்தேன், இப்போ புஷுன்னு போயிடுச்சு.
4: இல்லடா, நான் ஏதாவது பெருசாக பண்ணணும், தினமும் உன்னால் முடியாது, நீலாம் எதுக்கும் ஆக மாட்டேன்னு சொல்றது கேட்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குடா.
3: இங்கே மட்டும் என்ன, எங்கள் வீட்லையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், படுக்க போகிற வரைக்கும் எப்போ வேலைக்கு போவேன் எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
4: அதான் பாரு மச்சான், உனக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். நம்ம ரெண்டு பேத்துக்குமே வேலை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் எங்கே போய் ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில மச்சான்.
3: அண்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
4: பிரச்சனை இல்லைன்னு சொல்றல, ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா?
3: என்ன கார்த்தி டக்குன்னு கேக்குற? ஐடியாலாம் ஒன்றும் இல்லை.
4: அடா, நீ வேற ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, எந்த ஐடியாவும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்?
3: ஏன் முடியாது?
4: இல்லடா, ஒரு மாதிரி பயமா இருக்கு.
3: எனக்கும் பயமா தான் இருக்கு, ஆனா நான் வெளியே காட்டுறேனா, விட்ரா பாத்துக்கலாம். ஆனா இந்த ஊர்லயே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு இதை தான் பேசுவாங்க, அடுத்த வாரமும் இதை தான் பேசுவாங்க.
4: மச்சான், அப்பா திட்டும் போது கோபமா இருந்துச்சுடா, ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவர் சொல்றதும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுதுடா.
3: என்ன கார்த்தி இப்படி டக்கு டக்குன்னு மாறுற? நீ எப்படா இப்படி மாறின?
4: ஏண்டா, மனுஷன் வாழ்க்கையில மாறவே கூடாதாடா.
3: சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஊருக்கு போயிடலாமா இல்லை என்ன பண்ணலாம்?
4: இந்த பாருமணி, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிறது என்னோட ஹிஸ்டரியிலே கிடையாது.
3: என்னடா பொசிக்கின்னு இப்படி சொல்லிட்ட? காலேஜ் போகாத்துக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகாத்துக்கும், உங்க வீட்டில் துரத்தி துரத்தி அடிச்சாங்களே, அப்போ எங்கே போனேன்? அப்போ கால் எங்கள் சைடில் வச்சிட்டியா?
4: அதெல்லாம் அப்போடா, இப்போ நான் மாறிட்டேன். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிப்போ.
3: என்கிட்ட 900 ரூபா இருக்குது.
4: சரி, என்கிட்ட 1300 இருக்கு.
3: ஆமா, உங்க அப்பா தான் நீ 1 ரூபா கேட்டாலே தரமாட்டாரு, இப்ப எப்படி 1300 ரூபா உங்ககிட்ட இருக்குது?
4: அதுவா, அப்பா அசந்த நேரம் பார்த்து காசு அபேஸ் பண்ணிட்டேன்.
3: சரி, நீ எப்படி காசை கொண்டு வந்த? அதே அபேஸ் தான். இப்போ ரெண்டு பேர்கிட்டயும் சேர்த்து 2200 ரூபா இருக்குது. ரெண்டு நாள் நிம்மதியா சாப்பிடலாம், அதுக்குள்ள வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்.
4: அதெல்லாம் கிடைக்கும். சரி, வீட்டுல சொல்லிட்டு போவோமா? இல்ல,
3: ஐயோ கார்த்தி, வேணவே வேணாம், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா சொல்லிக்கலாம்.
4: ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆல்ரெடி நம்ம 1300 ஆட்டையை போட்டு வந்துட்டோம், இப்ப திரும்பி போனா திருப்பி திருப்பி அடிப்பாங்கடா. ஆனா என்ன, அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
3: அதெல்லாம் போன் பண்ணி பேசிக்கலாம், வா கார்த்தி போலாம்.
4: சரிடா, வா போலாம்.
3: டேய் கார்த்தி, இன்னொரு விஷயம்.
4: என்னடா?
3: இங்க பாரு கார்த்தி, நம்ம வெளியே போய் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு சோறு இல்லாத நிலைமை கூட வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நடுவில் ஓடிடவே கூடாது, புரியுதா?
4: புரியுது மணி, நான் திரும்ப போகவே மாட்டேன், சத்தியமா போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம்டா.
3: நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கார்த்தி, அங்க பாரு பஸ் ஹார்ன் அடிக்குது, பஸ்ஸும் வந்துருச்சு, வா அப்படியே போயிடலாம்.
4: இந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியாம எங்கடா போக?
3: அட, அது யாருக்கு தெரியும், வா போலாம். பஸ் நிக்கிற இடம் தான் நமக்கான ஊர்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: சோனாயப்பம் 107.8 வானொலி நாடகம்.
5: சோனாயப்பம் 107.8 இரு நண்பர்கள்.
6: டே கார்த்தி, டே கார்த்தி இறங்குடா, ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
7: அட அட அட அட, என்ன கூட்டம் என்ன கூட்டம். மாப்பிள்ள, கண்டிப்பா நம்ம பெரியவள் ஆகுறது நிச்சயம்டா, கண்டிப்பா நம்மளால முடியும்டா.
6: ஆமாண்டா, எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுடா.
7: சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணலாம்?
6: மாப்பிள்ள, முதல்ல பல் விலகணும், அதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பிடணும்டா.
7: ஆனா மணி, உன்னோட வேலையில கரெக்டா இருக்கிற. சரி வா, போலாம்.
6: கார்த்தி, நினைச்ச மாதிரியே ஊரை விட்டு புது ஊருக்கு வந்தாச்சு, இப்போ என்னடா பண்ண போறோம்?
7: அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கார்த்தி, நீ வேற ஏன்டா நிலைமை புரியாம முதல்ல ஒரு வேலை தேடலாமா?
7: ஆமாடா, முதல்ல நமக்கு ஒரு வேலை வாங்கணும், அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால இங்கிருந்தே நான் வேலை வாங்கலான்னு இருக்கேன். இங்க பாரு, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறோம், வேலையே வாங்குறோம்
6: அப்படின்ற. சரிவா, எல்லா கடையிலும் போய் கேட்கலாம்.
7: சரிவா, போவோம். அண்ணா அண்ணா, இங்க ஏதாவது வேலை இருக்குமாண்ணா?
6: அண்ணா அண்ணா, ஏதாவது வேலை இருக்கா?
8: தம்பி, வேலையா? எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
6: எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லைனா,
7: வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ வேலை கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும்.
8: இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லைப்பா.

0: ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா?
1: எது எப்படியோ, எனக்கு சாப்பாடு வந்தா போதும்டா.
0: டேய், காசு கம்மியா தான்டா இருக்கு, கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு தொலை.
1: சாப்பிடும் போது கண்ணு வைக்காதரா.
0: சரி, நல்லா சாப்பிட்டியா? வா, போய் வேலை தேடுவோம், தங்கறதுக்கு இடமும் தேடுவோம்.
1: கார்த்தி, அந்த ஹோட்டல்ல வேலை கேட்கலாமா?
0: சரி, வா போய் கேட்கலாம். அண்ணா, அண்ணா.
2: என்ன தம்பி, என்ன வேணும்?
0: அண்ணா, வேலை ஏதாவது இருக்குமாண்ணா? இங்கே ரெண்டு பேர்த்துக்கு வேலை வேணும்.
2: சரி, முன்னாடி ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கீங்களா?
1: ஹோட்டலில் வேலை பார்த்தது இல்லைண்ணா, ஆனால் வீட்டில் அம்மா சமைக்கும் போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்.
0: டேய், என்னடா சொல்கிற, கொஞ்ச நேரம் கம்மு நிறுடா.
1: டேய், அம்மா ஒரு தடவை டம்ளர் கழுவு சொன்னாங்களா? கழுவு நல்ல, அதுவும் அனுபவம் தானே.
2: தம்பி, நல்லா பேசுகிறீங்க. உங்கள் பேர் என்ன?
0: நான் என் பேர் கார்த்தினா.
1: நான் மணிண்ணா.
2: ஆமாம், படிச்சிருக்கீங்களா?
0: ஆ, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுண்ணா, அதான் காலேஜை பாதியிலே விட்டுட்டோம்.
2: சரி, அப்படி என்னப்பா கஷ்டம்?
0: காலேஜ் போகிறதே கஷ்டமாக தானே இருந்துச்சு, அதான் போகலை.
2: நல்லா தமாசாக பேசுகிறீங்க. எந்த வேலையாக
0: ரொம்ப நன்றிண்ணா.
2: தம்பிங்களா, ஒரு முக்கியமான விஷயம், எந்த வேலையுமே இங்கே அவமானம் இல்லை, வேலையை கரெக்டாக நீட்டாக பண்ணணும், ஓகேவா? அப்புறம் முக்கியமாக ஏமாற்றவே கூடாது.
0: நாங்கள் ஏமாற்றவே மாட்டோம்ண்ணா.
1: ஆமாண்ணா, நீங்கள் வேணா பாருங்க.
2: சரி சரி, இப்போ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு சீக்கிரமாக வந்துருங்க.
1: டேய் கார்த்தி, நமக்கு வேலை கிடைச்சிச்சுரா?
0: ஆமாடா, இனிமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும்டா.

0: FM 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா FM 107.8 இரு நண்பர்கள். கார்த்தி, டேய் கார்த்தி, எழுந்துடுறா.
2: என்னடா டைம் ஆயிடுச்சா?
1: ஆமா, கிளம்பு.
2: சரி சரி சரி, ஒரு 5 நிமிஷம் இரு, கிளம்பிடலாம்.
1: கார்த்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி நல்லா லேசா இருக்குடா.
2: ஆமாடா, எனக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.
1: கார்த்தி, நாமளும் ஒரு நாள் ஓனர் ஆயிடலாமா?
2: டேய், முதல்ல லேட்டா போகாம இருக்கணும்டா, அதுக்கப்புறம் ஓனர் ஆகலாமா?
3: என்னாப்பா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க.
1: ஆமாண்ணா, முத நாளே லேட்டாக வந்தா அப்புறம் அதுவே கடைசி நாள் ஆகிடாது, அதான் சீக்கிரம் வந்துட்டோம்.
3: சரி, உள்ளே வாங்க. டே மணி,
1: சொல்லுங்கண்ணா.
3: மணி, டேபிள் சாம்பார் கேட்குறாங்க பாரு, என்னன்னு பாரு.
1: ஆ சரிண்ணா.
3: கார்த்தி, நீ போய் மாஸ்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு
2: வா. போய் பார்க்குறேண்ணா.
3: இங்கே பாருங்கப்பா, இன்னும் எவ்வளோ நாளும் உங்கள் கூட இருக்க போகிறேன்னு தெரியல.
1: ஏன்னா அப்படி சொல்கிறீங்க?
3: ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரது கேளுங்கப்பா. இங்கே பாருங்க தம்பிகளா, ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது மற்ற தொழில் மாதிரி கிடையாது. மற்றவங்க பசியை போக்குற தொழில். பசின்னு நம்மக்கிட்ட வரவங்கக்கிட்ட காசு எதிர்பார்க்காத, அவங்க வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பு. சாப்பாடு போடும்போது அவங்க கிட்ட மூஞ்ச காட்டாத, அன்பாயிரு. நீ சமைக்கும்போது அன்பா மனநிறைவோடு சமைச்சு போடு. இப்படி பண்ணாவே போதும், உன்னையும் கடையவும் தேடி நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரிப்பா, இதை மட்டும் மறந்துடாதீங்க.
1: சூப்பர்ண்ணா. நான் என்னென்ன கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க?
2: அண்ணா, முன்னாடிலாம் அம்மா வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, அப்போலாம் எனக்கு புரியல. இப்போ அதை நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணா.
3: வாழ்க்கை கற்றுத்தர பாடத்தை வேறு யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது தம்பி, அனுபவம் தான் சொல்லிக் கொடுக்கும். சரி தம்பி, அங்கே பாரு, தோசை புரோட்டெல்லாம் கேட்குறாங்க, போய் எல்லாம் எடுத்து இங்கே போங்க.
2: ஓகேண்ணா.
3: இந்தாங்க தம்பிங்களா, உங்களோட முதல் நாள் சம்பளம் 500 ரூபாய்.
2: அண்ணா, இதுக்கு முன்னாடி இந்த 500 ரூபாய்க்கு மதிப்பு தெரியாம இருந்துச்சுண்ணா, ஆனா இப்போ நல்லா தெரியுதுண்ணா.
1: ஆமாண்ணா, வீட்டுல அப்பா கொடுத்த 500 ரூபாவோட இது ரொம்ப பெருசா தோணுதுண்ணா.
3: சரிப்பா, இது முழுசா எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க சரியா?
2: இல்லண்ணா, கண்டிப்பா நாங்க செலவு பண்ண மாட்டோம்.
3: இப்ப நீங்க சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன காசு தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையவே மாத்தும். அதனால தினமும் காசு சேர்த்து வைங்க.
1: கண்டிப்பாண்ணா.
3: சரிப்பா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு கொஞ்சம் நேரத்துல வந்துருங்க, நிறைய வேலை இருக்குது.
2: கண்டிப்பாண்ணா, இன்னைக்கு வந்த மாதிரியே சீக்கிரமா வந்துடுறோம், நாங்க தான் வந்து முதல்ல கடையை திறப்போம்.
3: சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 இரு நண்பர்கள். டே மணி மணி, எழுந்துடுறா, செல்வம் அண்ணன் வேற கடைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நேரமா போலாம். ஆ ஓகேடா, கிளம்பிடலாம். மணி ஒன்று சொல்லவா, செல்வா அண்ணா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுடா. அவர் கொஞ்ச நாள்லேயே தொழிலையும் கற்றுக் கொடுத்துட்டாரு, நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாருடா. அவர் மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம கூட இருந்தா அது போதும் மச்சான்.
2: ஆமாம் கார்த்தி, ரொம்ப நல்ல மனுஷன். சரி வா, கொஞ்சம் வேகமாக போகலாம், ஒரு சீக்கிரம் வர சொன்னார்ல.
1: மணி என்னடா கடை முன்னாடி இவ்வளோ கூட்டம்
2: மச்சான், நம்ம கடையில் சாப்பாடு வாங்க இவ்வளோ பேரா?
1: டே மணி, இது சாப்பாட்டுக்கு வந்து கூட்டமாக இருக்கலடா, எனக்கு வேற ஏதோ மாதிரி தோணுது, கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அண்ணா அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அண்ணா என்னண்ணா ஆச்சு, கடை முன்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க?
3: ஒன்றும் இல்லைப்பா, செல்வானே தவறிட்டாருப்பா.
2: சொல்றீங்க, நேத்து நல்லா தானே இருந்தாரு?
3: நானும் நேத்து பார்த்தேன்பா, நல்லா தான் இருந்தாரு. நைட்டு போயிட்டு உட்கார்ந்தாராம், அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருப்பா.
1: என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு?
2: நம்ம ஊருக்கு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதே செல்வண்ணா தான்டா, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா?
1: அடுத்து நாம என்ன பண்ண போறோன்னே தெரியலடா.
2: கார்த்தி நம்ம அதை அப்புறம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு தந்துடலாம்டா.
1: கண்டிப்பாடா.
2: செல்வண்ணா நம்ம கூட இருந்த வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு, தொழிலெலாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் இருந்த வரைக்கும் பெருசாக தெரில, அவர் இப்போ இல்லாதது ஏதோ மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இல்லை மறுபடியும் வேலை எதுவும் தேடலாமா?
1: வேலை ஏன்டா தேடணும், நமக்கு தான் செல்வண்ணா எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காருல, அவர் கற்றுக் கொடுத்ததை வச்சு நாமளே ஏன் ஒரு கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது?
2: இப்படிடா கார்த்தி, நம்மக்கிட்ட தான் காசு இல்லை, இடம் இல்லை, எதுவுமே இல்லையே.
1: மணி நம்ம ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது போதும், நம்ம என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் வா. முதல்ல ரோட்டோரமா ஒரு சாப்பாடு கடை போடலாம் வா.
2: கார்த்தி இதெல்லாம் கரெக்டா வருமா?
1: கரெக்டா வருமா என்னன்னு தெரியலடா, ஆனா ட்ரை பண்ணி பாக்கலாம். நல்லது என்னதான் நமக்கு நல்லது, தோத்து போனாலும் பரவாயில்ல, அதுல ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம பிடிச்சி மேல போயிடலாம் மச்சான்.

0: வாடா பாத்துக்கலாம். கார்த்தே, போர்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ஸ்டால் எப்படி? வேறு செம்மையா இருக்கா?
1: சூப்பர்டா மணி. செல்வண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா. அவருக்காக தான் இந்த கடையே.
0: கார்த்தி, எங்கடா கடை ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, யாருமே வரல.
1: வருவாங்கடா, கொஞ்சம் பொறுமையாரு.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சாப்பாட்டு கடை. இன்னைக்கு சின்னதா ரோட் சைட்ல இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன ப்ரோ, புது கடையா? என்ன ஸ்பெஷல் இங்க?
0: எல்லாமே ஸ்பெஷல் தான்.
2: சூப்பர் சூப்பர். அப்படியே ஒரு காளான் தோசை போடுங்களேன். வாவ், செம்மையா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஏரியாவா இருந்தா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க குடுக்கற காசுக்கு கண்டிப்பா வர்த்தா இருக்கும்.
1: டேய், அந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர் வீடியோ போட்டதுல இருந்து நம்ம கடையில வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுடா.
3: மாஸ்டர், ரெண்டு பரோட்டா, ரெண்டு தோசை,
4: ரெண்டு பரோட்டா, ஒரு ஆம்லெட், ரெண்டு மசாலா தோசை.
0: கார்த்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்துல நம்ம ஊர்ல டீ கடையில காசு இல்லாம கடன் வாங்கி டீ குடிச்சிட்டு இருந்தோம்.
1: ஆமாம் மணி, ஆனால் இப்போ பாரு, நமக்குன்னு ஒரு கடை, அந்த கடையில் நாம தான் ஓனரு. நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கூட்டம் போகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்ததா?

0: வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வருஷா ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மல்லிகை பூக்கணும் அப்படின்னா இந்த ரகசியத்தை கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தானே கேக்குறீங்க? நான் சொல்றேன். வீட்டு தோட்டத்துல மல்லிகை செடி ரோஜா அதிகம் வளர்க்கறதுல பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொள்வாங்க. ஏன்னா மல்லிகையோட மனமும் ரோஜாவோட அழகோ எல்லாத்தையுமே கவர்ந்ததா இருக்குது. மண் கலவை அப்படின்னு சொல்லும் போது செம்மண் வண்டல் மண் கலந்த கலவையே மல்லிகை செடி வளர்க்க சிறந்தது. வேர் வளர்ச்சி தடைப்படாம இருக்கிறதுக்கு தொட்டிகள்ல வளர்க்கப்படுறப்ப தேங்காய் நார் மற்றும் சிறிய கற்கள் வைக்கிறப்ப காற்றோட்டம் அதிகரிச்சு வடிகால் வசதி ஏற்பட்டு அதிக நீர் தேங்காம வேரழுகள் தடுக்கப்பட்டு செடி நல்லாவே வளரும். இதை தொடர்ந்து பெரிய தொட்டிகள்ல மாற்றப்ப செடி சீக்கிரமாவே வளர உதவி புரியும். கவாத்து அப்படின்னு சொல்லும் போது மல்லிகை செடிக்கு கவாத்து செய்யறது மிக முக்கிய பராமரிப்பு. ஏன்னா அதிகமா வளரக்கூடிய செடிகள்ல நுனியில வெட்டி விடுறதுனால பக்கவாட்டு கிளைகள் அதிகரிச்சு இந்த கிளைகள்ல அதிக மொட்டுகள் உருவாகும். பழைய கிளைகளை நீக்கிட்டோம் அப்படின்னா புதுசா துளிர்விடக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சு அதிக மொட்டுகள் உருவாகி நல்ல விளைச்சல் தரும். புதிய துளிர்கள் சுத்திகரிப்பு செஞ்ச ஒரு சில வாரங்கள்ல உருவாகும். இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடிய முறைன்னு சொல்லும் போது மண்ணுல ஊட்டச்சத்தை அதிகரிக்க கருப்பு உளுத்தம்பொடி, வெந்தயம், கடுகு போன்றவற்றை 15-20 நாட்களுக்கு ஒரு முறை அரைத்து விடணும். ஏன்னா மல்லிகை செடிக்கு இயற்கை உரம் பயன்படுத்தக்கூடிய கால இடைவெளியும் அளவும் முக்கியம். நீண்ட கால மண்ணின் சத்து அதிகரிக்க காய்கறி கழிவுகளை மக்க வச்சு பயன்படுத்தணும். இயற்கை பூச்சி எதிர்ப்பு சக்திக்கு வேப்பம் புண்ணாக்கு, வெங்காயத்தோல், எலுமிச்சை தோல் இது எல்லாத்தையும் ஊற வச்சு தயாரிக்க கூடிய கரைசலை தெளிக்கணும். இதை தொடர்ந்து மண் வளத்தை அதிகரிக்க டீ தூள் மற்றும் காபி தூளை காய வச்சு மண்ணுல சேர்க்கணும். அடுத்து மொட்டுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய தேமூர் கரைசல், புளிச்ச மோரையும் தேங்காய் பாலையும் சரியான அளவுல கலந்து தயாரிக்க கூடிய கரைசலை தண்ணீரோட கலக்கி தயாரிக்க கூடிய தேமூர் கரைசல்

இலைகள்ல தெளிக்கணும். இதனால செடிக்கு சீக்கிரமாவே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோட மொட்டுகள் அதிகரிச்சு பூவின் பெருக்கம் உயருது. ஏன்னா தேமூர் கரைசல் சிறந்த இயற்கை ஊட்டச்சத்தா கருதப்படுறதுனால வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை மல்லிகை செடியில பயன்படுத்த பலன் அதிகமா கிடைக்கும். சூரிய ஒளின்னு சொல்லும் போது தினமும் 4-6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல மல்லிகை செடி ஆரோக்கியமா வளரும் அப்படின்றதுனால அத்தகைய இடங்கள்ல செடி வளர்க்கறது நல்லது. அதிக நிழல் இருக்க கூடிய இடங்கள் பூக்களோட வளர்ச்சியை குறைச்சி இலை வளர்ச்சியை மட்டும் அதிகரிக்கும். நீர் தேங்கி நிற்காத அளவு மண் ஈரமா இருக்கணும் அப்படின்றத மல்லிகை செடி வளர்க்கிறவங்க கவனத்துல வைக்கணும். கூடுதல் உரம்னு சொல்லும் போது மாசத்துக்கு ஒரு தடவை வேர் வளர்ச்சியை தூண்டவும் மொட்டுகளை அதிகரிக்கவும் மாட்டு சாண உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் உரத்தை சரியான அளவுல மல்லிகை செடிக்கு இடணும். ரசாயன உரமான டிஏபி உரம் அதிக அளவுல பயன்படுத்தணும்னா செடிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர் எச்சரிக்கையா சொல்றாங்க. சின்ன கவனத்தோடும் சரியான பராமரிப்போடும் அளவான இயற்கை உரங்களோட பயன்பாடு இருந்துச்சு அப்படின்னா மல்லிகை செடி வருஷம் ஃபுல்லாவே பூத்து குலுங்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6383804970.
3: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, வாய்மையை வேண்டும்.

0: இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. மத்த எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிரும், ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டியிருக்கலாம், ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட ரொம்ப சிரிக்கவும் முடியும். கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு டே நான் உனக்காக இருக்கேன், என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்முடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நாம மூஞ்சுக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்முடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மகசூலை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அதே மாதிரி நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக மகசூல் எடுப்பதற்கு நுண்ணூட்டச்சத்து மிக மிக முக்கியம். என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நமக்கே வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் அதாவது நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுவதற்காக நம்ம வந்து பல்வேறு இதை வந்து டாக்டர் பரிந்துரையின் பேரை செய்கிறோம். அது மாதிரி நுண்ணூட்டச்சத்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு திறன் மட்டும் இல்லாமல் பூப்பதற்கு காய்ப்பதற்கு இதெல்லாம் வந்து சிறிதளவு தேவைப்படக்கூடிய சில

0: கனிமங்கள் தேவைப்படும். அதுதான் நுண்ணூட்டச்சத்து. உதாரணத்துக்கு நமக்கு சல்ஃபர், போரான், இந்த மாதிரி மெக்னீசியம், இது போன்ற சத்துக்கள் வந்து தேவைப்படும். அந்த சத்துக்கள் வந்து நம்ம நுண்ணூட்டச்சத்து கலவை இடுவதன் மூலமாக செய்யலாம். இது வந்து ஏக்கருக்கே ஒரு 5 கிலோ இருந்தால் போதும், மணலில் கலந்தோ இல்லை நீங்கள் வந்து உரங்களில் கலந்தோ தொழு உரங்களில் கலந்தோ கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பருவத்திற்கும் தொழு உரம் கண்டிப்பாக இட வேண்டும். 5 டன் தொழு உரம் வந்து ஒரு பயிர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பருவத்திற்கும் நம்ம வந்து 5 டன் இட வேண்டும். அவ்வாறு நான் எங்கிட்ட தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மண்புழு உரங்களை 2 டன் என்ற அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40% ரசாயன உர தேவையை குறைத்து கொண்டு நமக்கு தேவையான வந்து உரங்களை வந்து சத்துக்களை பெற்றிட முடியும் பயிர்களுக்கு. இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரசாயன உரங்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய மண்வள பாதிப்பெல்லாம் வந்து நீக்கும். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம செய்வதன் மூலமாக உர தேவையை குறைத்து கொண்டு நம்ம தற்சார்பு விவசாயத்தை நோக்கி செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ரசாயன உரங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம், என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much, three much.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் நீல்மலையனூர் வட்டம் கோட்டைப்பூண்டி கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் முதற்கை வணக்கங்கள். நான் என்ன படிச்சிருக்கேன்னா பி சிவில் வந்து முடிச்சிருக்கேன். 2016 இருந்து 2026 வரும் தொடர்ந்து 10 வருஷமா இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இயற்கை வேளாண்மை கூடவே ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து மாட்டு பண்ணை வச்சிருக்கோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மரச்சுக்கு போட்டு மரச்சுக்கு எண்ணெய்கள்லாம் எடுத்து விற்பனை செய்கிறோம். நம்ம நெல் விவசாயம் பிரதானமா செய்யறோம். நம்ம இயற்கை வேளாண்மையில பிரதானமா பாத்தீங்கன்னா நெல் விவசாயம் செய்யறோம். அதன் பிறகு கரும்பு செய்யறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் உளுந்து, துவரை, மொச்சை, கடலை, இது மாதிரி பயிர் வகைகள் தாவரங்களையும் நம்ம வந்து பயிரிடுறோம். எல்லாமே மதிப்பு கூட்ட பொருட்களா மட்டும்தான் நம்ம விற்பனை செய்யறோம். நேரடி தரகர்களுக்கு நம்ம கொடுப்பதே இல்லை. நேரடியாக மதிப்பு கூட்டப்பட்டு பொருட்களா தான் கொடுக்குறோம். எப்படின்னா நெல் வந்து நம்ம அரிசியாக்கி கொடுக்குறோம், கரும்பை வந்து நாட்டு சர்க்கரை ஆக்கி கொடுக்குறோம், மற்ற பயிர் வகைகள் எல்லாமே பயிரா உடைச்சு பருப்பா நம்ம விற்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளையிற எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், மாங்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாயா நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்ட விளையிற பாரம்பரிய அரிசி, அதுக்கப்புறமா வெளியிலிருந்து நம்ம கொள்முதல் பண்ற சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம மதிப்பு கூட்டி சிறுதானிய நூடுல்ஸ், சிறுதானிய பாஸ்தா, சிறுதானிய சேமியா, சிறுதானிய ரவை இது மாதிரி பொருட்களாகவும்

0: நம்ம வந்து கொடுக்கிறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள் எல்லாம் கொண்டு நம்ம மூலிகை சூப் வகைகளையும் தயாரிச்சு கொடுக்கிறோம். நம்ம எப்படி இயற்கை விவசாயம் செய்யறோம்னா பாரம்பரிய முறையில செய்யறோம். பாரம்பரியம்னா அந்த காலத்துல எப்படி விவசாயம் செய்வாங்க, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. யூரியா போட்டிருப்பாங்களா கிடையாது, பொட்டாஷ் போட்டிருப்பாங்களா கிடையாது, பாஸ்பேட்டோ எந்த ஒரு ரசாயன உரங்களும் போட்டிருக்க மாட்டாங்க. இயற்கையா பஞ்சகவியா ஜீவாமிரதம் மாதிரி தயாரிச்சு அடிச்சிருப்பாங்களா, அதுவும் கிடையாது. என்னதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்துல மாட்டு எரு இருக்கும், மாட்டு எருக்குமே வயல கொட்டுவாங்க, வயல உழுவாங்க, உழுது நல்லா பொடி பிடியா தூவாக்கி வச்சிருப்பாங்க. எப்ப மழை வருதோ அப்போ அந்த மழை அந்த மழை தண்ணியை வச்சு உழுது திரும்பி நாத்து நடுவாங்க, இல்லாட்டி மானாவாரி பயிர் வைப்பாங்க. அந்த ஒரு முறையில மட்டும்தான் நான் வந்து பயிர் வைக்கிறேன்.
1: சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்திக்கு தேவையான உரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்ததாக பருத்திக்கு தேவையான உரம் பற்றி காண்போம். பருத்திக்கு தலை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 16 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். இதில் 8 கிலோ தலை சத்தை மேலுரமாக 60 மற்றும் 90 நாளில் இட வேண்டும். இவை தவிர 5 கிலோ நுண்ணூட்ட கலவையை மணலுடன் கலந்து அடியுரமாக கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக களைக்கிய பங்கு வகிக்கிறது, அதனால் களை நிர்வாகம் பற்றி காண்போம். களைகளை அகற்றப்படவில்லை என்றால் விதை உற்பத்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் விதையின் புறம் மற்றும் இனத்தூய்மை பாதிக்கப்படுகிறது. களைகளை கை களை எடுத்து அல்லது களைக்கொல்லி மூலமாகவும் அகற்றலாம். அடுத்ததாக நீர்ப்பாசனம் பற்றி காண்போம். விதை உற்பத்தி பயிர்களுக்கு வளரும் பருவம், பூக்கும் பருவம் மற்றும் முதிர்ச்சி பருவம் ஆகிய பருவங்களில் கண்டிப்பாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இது விதையின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. ஆனால் பாசன இடைவெளி மற்றும் நீரின் அளவு ஆகியவை மண்ணின் தன்மை மற்றும் விதைப்பயிரின் தேவையை பொறுத்து அமைகிறது. பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அவற்றை தடுப்பதற்கு பருத்தியில் பூ மற்றும் இளம் பருத்தி காய்கள் உதிராமல் இருக்க 40 ppm நாப்தலின் அஸ்டிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியை 2 முறை தெளிக்க வேண்டும். அதாவது 40 mg நாப்தலின் அஸ்டிக் அமில வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து முதலில் பூ பூக்கும் தருவனத்திலும் பின்னர் 2 முறை முதல் தெளிப்பிலிருந்து 1 மாதம் கழித்தும் தெளிக்க வேண்டும். இதனால் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்கலாம். நுனியரும்பு கிள்ளுதல் என்பது பருத்தியில் கையாளப்பட வேண்டிய ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். சில ரகங்களில் பயிர்கள் அதிகம் உயரம் வளரும் போது பூ பிடிக்கும் திறன் பாதிக்கப்பட்டு காய்கள் பிடிப்பது வெகுவாக குறைந்துவிடும். இத்தகைய ரகங்களின் செடியில் வளரும் நுனியினை கிள்ளி விடுவதால் உயரம் தடைபட்டு பக்க கிளைகள் அதிகமாக வளரும். அதனால் பூ மற்றும் காய்பிடிப்பு அதிகரிக்கும். அடுத்ததாக கலவன் அகற்றுதல் என்ற தொழில்நுட்பத்தை விதை உற்பத்தியில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் விதை பயிரில் எல்லா செடிகளும் ஒரே மாதிரியாக ஒரே குணாதிசயங்களை கொண்டிருத்தல் வேண்டும். இதனால் செடிகளில் ஒருமித்த பூத்தல் மற்றும் சீரான மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு விதை பிடிப்பு அதிகமாகும். விதை உற்பத்தியின் போது விதை பயிரின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட பயிர்கள், பிறரக பயிர்கள் ஆகியவை விதை உற்பத்தி வயலில் இருந்தால் அவற்றை கலவன் என்கிறோம். இவ்விதை பயிரின் இனத்தூய்மையை பாதிக்கும் என்பதால் பயிர் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளான பூக்கும் பருவம், பூக்கும் பருவத்திற்கு பின்பு, காய்பிடிப்பின் போது, அறுவடைக்கு முன்பு ஆகிய காலங்களில் கலவன்களை கண்டிப்பாக அகற்ற வேண்டும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கலவன் அகற்றுதல் தொழில்நுட்பத்தை விதை உற்பத்தியில எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காயை உடச்சு திருவி அதை வந்து ஒன்னு குழம்புக்கோ இல்லைன்னா பொரியலுக்கோ இல்லைன்னா சட்னிக்கோ சாம்பாருக்கோ இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருவிட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, தேங்காய் ஓடு, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், இதை ஏன் ஏதாச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சிரட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வச்சுட்டு கலைநயமாக ஒருத்தவங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளாவில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு ஒரு பொதுவான கதை இருக்குங்க. பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா உயர் படிப்புக்காக பெங்களூரு போன்ற நகரங்களுக்கோ இல்லைன்னா வெளிநாடுகளுக்கோ இடம்பெயர்றது. அதுக்கப்புறமா அங்கேயே தங்கி தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதும் நடக்குது. ஆனா திரும்பவும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குறது அப்படின்றது அவங்களோட திட்டத்துல அரிதாவே இருக்கும். மரியா குரியகோஸ் அப்படின்ற 31 வயது பெண்ணோட வாழ்க்கையும் ஆரம்பத்துல இதே கோட்ல தாங்க பயணிச்சது. ஆனா கேரளாவை விட்டு வெளியேறிய அவங்களோட நீண்ட பயணம் இறுதியில அவங்கள திரும்பவும் சொந்த மண்ணுக்கே கொண்டு வந்து சேர்த்தது. அதுவும் கண்ணு முன்னாடியே சாதாரணமா கிடக்கக்கூடிய ஒரு தூக்கி எறியக்கூடிய பொருள்ல மறைஞ்சிருந்த மாபெரும் பிசினஸ் ஐடியாவோட. தேங்காய் கோகோ அப்படின்ற பிராண்டின் நிறுவனரான மரியா ஒரு காலத்துல வெறும் குப்பையாவும் கழிவாவும் கருதப்பட்ட தேங்காய் சிரட்டைகளை இன்னைக்கு உலகமே வியந்து பாக்குற வீட்டு உபயோக மற்றும் அலங்கார பொருட்களா மாத்திருக்காங்க. கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தை தலைமையிடமா கொண்டு இயங்கக்கூடிய இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்திய உள்நாட்டு சந்தை மட்டும் இல்லாம ஐரோப்பிய சந்தைகள்லயும் தடம் பதித்த ஒரு வெற்றிகரமான T2C பிராண்டா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மரியா மும்பையில இருக்கக்கூடிய செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியில பொருளாதாரத்துல BA முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு MBA படிக்கிறதுக்காக கல்வி தொகைய பெற்றாங்க. படிப்பை முடிச்சிட்டு திரும்பவும் மும்பை திரும்பின அவங்க 2 ஆண்டுகள் கார்பரேட் துறையிலயும் அதுக்கப்புறமா மற்றொரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. சுத்திலும் ஏராளமான இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்த பையும் எந்த தயாரிப்பை தேர்ந்தெடுக்கிறது, அது சந்தையில வேலை செய்யுமா அப்படின்ற குழப்பம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா மைனா மகிளா பவுண்டேஷன் அப்படின்ற அமைப்புல இணைஞ்சு அங்க இருக்கக்கூடிய பெண்களோட இணைஞ்சு சானிடரி பேடுகள் தயாரிக்கிறது, விற்பனை செய்யறது, அதோட மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டாங்க. இந்த அனுபவம் அவங்களுக்கு கேரளாவுக்கு திரும்பி சென்று சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை சார்ந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. தேங்காய் தண்ணீர் வணிகத்துல ஏற்கனவே கடுமையான போட்டி இருந்திருக்கு. கயிறு தயாரிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த சப்ளையர்கள் மிகவும் மலிவான விலைக்கு கொடுத்தாங்க. பனை ஓலை தயாரிப்புகள் ஓரளவுக்கு நல்லாவே செயல்பட்டுச்சு. அந்த ஆரம்ப கட்டத்துல தேங்காய் சிரட்டை தயாரிப்புகள் என்னோட சிந்தனையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு தொழிலதிபரா வந்து ஆயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் தாங்க நம்மளோட செயல்ல பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னா இது ஒரு முன் உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில அவங்க கூட பேச வந்துட்டேங்க. நான் உங்க சத்யா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருமே வந்துட்டு வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு என்னப்பா பண்றது, இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கும், எங்கேயாவது போய் ஜாலியா சுத்தி பார்க்கலாமே அப்படிவான நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம சேலத்துல நிறைய சுத்தி பார்க்கறது இடங்குது, ஆனா நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். இன்னும் தெரியாத இடங்கள் இருக்கணும், புதுசு புதுசா நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரை பத்தியும் சிறப்பா சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சி தாங்க நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி. அந்த வகையில இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாத்தையுமே எந்த ஊருக்கு நம்ம கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்துல ஜங்ஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு தெய்வீகமா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உள்ள என்டர் ஆன உடனே நம்ம பஸ்ட் பாக்குறதே ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குதுங்க. இப்பதான் வந்துட்டு ராஜகோபுரம் புதுசா கட்டிட்டு இருப்பாங்க போல, அந்த கோயில் வந்துட்டு இப்பதான் வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊருடைய வழியே ஒரு ஆர்ச் மாதிரி, அதாவது அந்த கோயிலுடைய ஆர்ச் மாதிரி தான் வந்துட்டு என்ட்ரன்ஸே இருக்குது. அதுல இருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய பேர் மாரியம்மன் கோவில். அந்த கோயில தான் இப்போ வந்துட்டு ராஜகோபுரம் அமைக்கிறதுக்கான பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில் அந்த ஒரு கோயில் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. எல்லா ஊருக்குமே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஒன்னா இருக்கும், உள்ள போனோம்னா நிறைய இடங்கள் இருக்கும். ஆனா இந்த ஊருக்கு ஒவ்வொரு தெருவுக்குமே வந்துட்டு என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்லயே வந்துட்டு கட் ஆகுது. முக்கியமா வந்துட்டு இந்த ஒரே ஊர்ல மசூதியும் இருக்குது, மாரியம்மன் கோவிலுமே இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு இதே ஒரே ஊர்ல தான் வந்துட்டு இருக்குது. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. ஒரே ஊர்ல இப்படி ரெண்டு மதத்தினருமே வந்துட்டு ஒன்னா சந்தோஷமா அண்ணன் தம்பிக்கு மாதிரி பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது ஊர்க்கண்ணே பற்றும் போலியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கண்ணே பற்றும் போல அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சகஜமா ஜாலியா வந்துட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்க போன உடனே நான் நினைச்சது ஒருவேளை அந்த ஊர் பெரிய ஊர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஊர்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஊர் தான். ஆனா ரெட்டிப்பட்டிக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன ஊர்கள், சின்ன மோட்டூர் அதுக்கப்புறமா பெரிய மோட்டூர்ன்னு சொல்லிட்டு நிறைய ஊர்கள், சின்ன சின்ன ஊர்களா வந்துட்டு அதை சுத்தி இருக்குது. இந்த ஊருக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் இருக்கு இல்லையா, நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெட்டிப்பட்டி பைபாஸ் அப்படிங்கிற இந்த ஊர்ல இறங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஊர் அதே ரெட்டிப்பட்டி பைபாஸ்ல தாங்க இருக்குது. அங்க இருந்தே வந்துட்டு ஊர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தா ஒரு 8 கிலோமீட்டர் வரும், புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதே நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க இந்த ஊருக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை தொடர்ந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6383806-49701.
3: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பிரதிநிதி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
0: நண்பன் ஒருவன் இருந்தால்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில ஆகச்சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலக

0: உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. மத்த எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிரும், ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு முகமூடியை எதிர்பார்க்கும். வெளியில நாம ரொம்ப அமைதியானவனாவோ கெத்தானவனாவோ நடிக்க வேண்டி இருக்கலாம், ஆனா நண்பர்கள் முன்னாடி மட்டும்தான் நாம 100% நம்மளாவே இருக்க முடியும். எந்த பயமும் இல்லாம கேலி கிண்டல்களோட ரொம்ப சிரிக்கவும் முடியும். கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு டேய் நான் உனக்காக இருக்கேன் என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளுடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நாம மூஞ்சிக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்மளுடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மள மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊருக்கு நான் வந்த உடனே முத மீட் பண்ணது ஒரு அண்ணா கிட்ட தாங்க. அந்த அண்ணா இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு. வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்
4: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
5: கிருஷ்ணன் பேர்.
4: முன்னாடி
5: ரொம்ப கிராமமா இருந்தது, இப்ப நகராட்சி மாநகராட்சியும் உருவம் மாறி வந்திருக்கு. எல்லாம் ரோடு போறாங்க, டிச்சு ஒழுங்கா வேலைப்பாடு செய்யறதில்ல, அந்த பேருங்க குப்பை அப்படியே விட்டுட்டு போறாங்க. இது மாதிரி சில அதாவது சில வேலைப்பாடுகள் சரியா செய்யல, அதனால வந்துட்டு போறாங்க, சரியா சேவை செய்யாம இருக்கிறாங்க.
4: சூப்பர்ண்ணா. இந்த ஊர்ல முக்கியமான தொழில்கள்னா என்னன்னா?
5: முக்கியமான தொழில் இங்க காபி பார் இருக்குது, டீ கடை நிறைய இருக்குது, மளிகை கடை இருக்குது, இதுதான். அப்புறம் பக்கத்தில் பட்டறை இருந்தது, வெல்டிங் பட்டறை இருந்தது, வெல்டிங் பட்டறை ஒர்க்ஷாப் வச்சுருக்கிறோம். நான் இப்போ 50 வருஷமாக வச்சுக்கிறோம் வெல்டிங் ஒர்க்ஷாப்.
4: சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த ஊருக்கு ரெட்டிப்பட்டின்னு ஏன் அந்த பேர் வந்துச்சு?
5: ரெட்டிப்பட்டின்னு வந்தது ஜாகீர் ஆண்டதுனால ரெட்டி, அதாவது ஜாகீர் கிராமங்கிறது ஒரு ஏரியா, ஒரு ரெட்டிப்பட்டி ஜாகீர் ரெட்டிப்பட்டி ஜாகீர் அம்மா பழைய ஜாகீர்

0: கொடுக்க அதாவது தெருவு தெருவுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து பார்வதிபுரம், பார்வதிபுரம் வந்து ஒரு ஏரியா, இந்த ஏரியா அம்பேத்கர் நகருங்கிறது அங்கே வந்தது, ஹவுசிங் போர்டு வந்ததுனால அம்பேத்கர் நகர்.
1: சூப்பர்ண்ணா. இந்த ஊரில் ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையுமே பழசு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிடுச்சு அப்படி மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிராமமாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாம் வந்து சிட்டி சைடு மாதிரி வந்துட்டு நிறைய வீடுகள் வந்துருச்சு, நகரமாக மாறிடுச்சு அப்படி மாதிரி தான் சூப்பராக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஊர் பற்றி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல.
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல. தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: இருந்தால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் முக்கியமாக முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. முன்னாடி கிராமமாக இருந்திருக்குது, ஆனால் இப்போது சிட்டியாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஊரில் நிறைய தெருக்களுமே இருக்குது. இந்த ஊருடைய முக்கிய தொழில்கள் என்ன, இந்த ஊருக்கான பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஜாகிர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயத்துமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜாகிர் காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு உலா போயிருக்கும் போது இதே மாதிரி தான் ஜாகிர் அப்படிங்கிற ஒரு ஆண்டதுனால தான் ஜாகிரெட்டிப்பட்டி, ஜாகிர் அம்மாபாளையம், ஜாகிர் காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பெயர்கள் வந்துச்சு அப்படி மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த அண்ணாவுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஊர் பற்றினான நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி நான் இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்மக்கிட்ட ஒரு அண்ணா வந்துட்டு நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஊர் பற்றினா இன்னும் கொஞ்சம் விஷயங்களுமே வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்
1: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
2: லட்சுமணன், ரெட்டிப்பட்டி.
1: நீங்கள் எத்தனை வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க?
2: ஆமாம், 60 வருஷமாக இருக்கு.
1: ஓகேண்ணா, கிட்டத்தட்ட 60 இதே ஊரில் இருந்திருக்கீங்க. நீங்கள் இருக்கும் போது இருந்த ஊருக்கும் இப்போ இருக்கிற ரெட்டிப்பட்டிக்கும் என்னென்ன வித்தியாசம் பார்க்குறீங்க?
2: வீடெல்லாம் முதல்ல இருந்ததோட இப்போ எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. முதல்ல வந்து நார்மலாக இருந்தது, இப்போலாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்படி உள்ள போனால் மோட்டூர் இந்த மாதிரி நிறையா இருக்குது.
1: ஓகேண்ணா, இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், முக்கியமாக ஏதாவது கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா?
2: மாரியம் பண்டிகை அன்னைக்கு, அது ரெண்டுலேயுமே ரெண்டும் ஒட்டுக்காக வந்துடும். மாரியம் பண்டிகை, காளியம் பண்டிகை ரெண்டும் ஒட்டுக்காக வந்துடும். 18 எப்பயுமே மாமாங்க சாமி போவோம். இந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க. அதுவும் கோயில் காலையில் கரகாட்டம் அது இது பண்ணுவாங்க. சாயந்தரம் அளவு குத்துறது, பிடிக்கிறது, நைட்டு மெருமனை எல்லாமே இருக்கும்.
1: ஓகேண்ணா, இந்த ஊர் பண்டிகை எப்போனா வரும்?
2: தை மாதம். அதுவும் வந்து இப்போ அதான் புதன்கிழமை, வேலை புதன்கிழமை காளியம் பண்டிகை, வேலைக்கிழமை மாரியம் பண்டிகை. ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது இருந்தாலும் பண்டிகை நடக்கும். அது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இது பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன்.
1: சூப்பர்ண்ணா. இந்த ஊரில் எப்படி பண்டிகைகள் கொண்டாடுவாங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. மக்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் குடிநீர் வசதிக்காக

மக்கள் என்ன பண்றாங்க, அதே மாதிரி இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க நம்முடைய மக்கள். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், அதோடைய பண்டிகைகள் எப்போ கொண்டாடுவாங்க, எந்த சமயத்தில் கொண்டாடுவாங்க, எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களையும் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு வீட்டில் இருக்கிற. வணக்கம் அண்ணா.
1: ஆ வணக்கம்.
0: உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: பேர் சிவா. நான் இதே ஊர் தான்.
0: நீங்கள் எத்தனை வருஷமா இதே ஊரில் இருக்கீங்க?
1: பிறந்ததே இதே ஊர் தான். ஆமாம், ரெட்டிப்பட்டி தான். நான் எனக்கு 60 வருஷம் ஆகுது இதே ஊர் தான் நான். ஏன்னா அப்போலாம் வீடே இல்லைங்க. இப்போ ஒரு 10 வருஷம் தான் வீடு. எல்லாமே இடம் காலி இடமே கிடையாது, எல்லாம் வீடு ஆயிடுச்சு இங்கே. இதான் விவசாய நிலமா தான் இருந்துச்சு இங்கெல்லாம். இதே விவசாய நிலம் தான் நாங்கள் வரும்போதே இருக்குது. எல்லாமே காலி இடமே கிடையாதுங்க, எல்லாமே வீடே தான்.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள்னு இருக்குது?
1: மேலே இருக்குங்க, 1000 மேலே 2000 கூட இருக்கும்.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் எத்தனை தெருக்கள்னு இருக்குது?
1: தெருலாம் நிறைய இருக்குதுங்க, எல்லாமே தெரு தான். இந்த அம்பேத்கர் நகர், இந்த டாக்டர்ஸ் காலனி, எல்லாம் சுற்றி சுற்றி அதே தான்.
0: ஓகேண்ணா, இந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னா எதுனா?
1: மாரியம்மன் கோயில் எனக்கு தெரிஞ்ச வரையும் இருக்குது. ஆமாம், அதுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்குது.
0: ஓகேண்ணா, இந்த ஊர் பண்டிகை எப்போனா வரும், இப்படினா கொண்டாடுவீங்க?
1: தை மாதம் பொங்கல் முடிஞ்சு பொங்கல்லேருந்து ஒரு 20 நாள் கழிச்சு நம்மளும் சிறப்பாக கொண்டாடுவோம். டெய்லியும் விசேஷம், கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். டெய்லியும் கலை நிகழ்ச்சி, ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி நடக்கும். எல்லாம் போதும் வியாழ அன்னைக்கு பண்டிகை பார்த்தோம்.
0: சூப்பர்ண்ணா, இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னாவே இந்த மாரியம்மன் கோயில் தான் அப்படி மாதிரி ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிற மக்களே, அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய

ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி உலா எங்க போயிருக்கோம் அப்படின்னா ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க போயிருக்கோம். இந்த ஊர் பத்தி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊர்ல முக்கியமா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள் எது, இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஊர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த மாரியம்மன் கோவில் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த மாரியம்மன் கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது நான் கேட்க கேட்க எல்லாருமே வந்துட்டு நான் பிறந்த முதலேருந்தே இருக்குது, நான் பிறந்த முதலேருந்தே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நான் பிறந்ததே இங்கே தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு 57 வருஷம் ஆகுது, ஆனால் 57 வருஷமாக இதே ஊரில் இருக்கார். இதே ஊரில் இருந்தாலுமே அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயில் இருக்குதான். அப்போ வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு பெருசாக கட்டியிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தார். அப்போது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குதுன்னா அது இவ்வளோ பழமையான கோயிலாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோயில் வந்துட்டு அந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு ஊரில் மசூதியும் இருக்குது, அதே நேரத்தில் கோயிலுமே இருக்குது. ரெண்டுமே இருந்தாலுமே மக்கள் ஒற்றுமையாக ரொம்ப சூப்பராகவே அமைதியாக அண்ணன் தம்பிங்க மாதிரி வந்துட்டு ஒன்றா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுங்க. அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம், அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த ஊரில் இன்னும் சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, பெரிய மோட்டூர் சின்ன மோட்டூர் அப்படிலாம், அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ரெட்டிப்பட்டி ஊர் பற்றி சுற்றி பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமே நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த ஊருக்கு வாசத்தியா நம்ம ஜாலியாக உலா போகிறோம் நல்லா சுற்றி பார்க்குறோம் அப்படி மாதிரிலாம் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: எட்டுல சக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டி.

0: நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி, நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நம்ம வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கும் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எறும்பின் தைரியம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல எறும்பு கூட்டம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே எங்க போனாலும் ஒட்டுக்கா தான் போவாங்க. எப்பயுமே சாப்பாடுக்கு போனாலும் சரி, இல்ல சாப்பிடுறதுனாலும் சரி, எல்லாருமே ஒட்டுக்கா தான் இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரே ஒரு குட்டி எறும்பு மட்டும், நான் இவங்க கூட எல்லாம் வரமாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன், எனக்கு தேவையானதை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுல இருந்த எல்லாருமே கிளம்பி சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியில கிளம்பிட்டாங்க. இந்த எறும்பு மட்டும் தனியா இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள தெரியாம ஒரு கருப்பாம்பூச்சி ஒண்ணு உள்ள வந்துருச்சு. அப்போ அந்த பூச்சி வந்து எறும்பை பார்த்து கேட்டுச்சு, எல்லாருமே ஒட்டுக்கா தானே இருப்பாங்க உங்க கூட்டத்துல, நீ மட்டும் ஏன் தனியா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப கருப்பாம்பூச்சி வந்து சில விஷயங்களை சொன்னிச்சு. பாரு, தனியா இருக்கிறது பலம் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பலவீனம். நம்ம எப்பயுமே ஒட்டுக்கா இருந்தோம் அப்படின்னாதான் நம்மளோட பலம் இரு மடங்கா அதிகரிக்கும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த எறும்பு வந்து, நீ எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கருப்பாம்பூச்சி சொன்னிச்சு, இப்போ ஏதாச்சும் ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளால ஒரு ஆளால என்ன பண்ண முடியும் நீ சொல்லு, அதுவே நம்ம வந்து ஒரு கூட்டமா இருந்தோம்னா கண்டிப்பா அதை சமாளிச்சிடலாம், இப்ப புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் எறும்பு வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இனிமே நானுமே என் கூட்டத்தோட ஒன்னா எல்லாருக்குமே உதவியா இருக்கேன், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம், ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு அதிகபட்சமான பலம் இருக்கும், ஒற்றுமை தான் நமக்கு பலம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
1: வேதாஞ்சலி.
0: வேதாஞ்சலி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஏரோ பப்ளிக்.
0: சூப்பர். உங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 5 நம்பர்ஸ் இருக்காங்க.
0: 5 பேர். சரி, யார் யாரெல்லாம் அது?
1: கேசியன்னி, பிரேஷா, பிரியாஸ்ரீ, ருத்விகா, ஹரியாவினா.
0: ஓகே ஓகே. சரி, நீங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் உங்களோட சேர்ந்து 6 பேர். நீங்க வந்து இன்டர்வல்ல கேண்டீன் போறது, இந்த வெளியில காரிடர்ல எல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்குமா?
1: கேண்டீன் போக மாட்டோம், வெளிய ரெஸ்ட் ரூம்ல விளையாடுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு.
0: வாவ், பாதி நேரம் நம்ம வந்து ஊர் சுற்றினாலும் மீதி நேரம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க, இப்படிதான் இருக்கணும். வெரி குட். அண்ட் அதே நேரத்தில் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வேதாஞ்சலி கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: நண்பன் ஒருவன் இருந்தால்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில ஆகச்சிறந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய நட்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கு, ஆனா நட்பு அப்படின்னு வந்துட்டா மட்டும் நாம எல்லாரும் ஏன் கொஞ்சம் அதிகமாவே எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த நட்புல

அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. மத்த எல்லா உறவுகளும் நமக்கு வந்து தானா அமைஞ்சிரும், ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்மளா தேடி பிடிச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு உறவு இந்த நட்பு மட்டும்தான். நட்போட முதல் சிறப்பே நோ ஜட்மெண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த

0: கூச்சப்படாம மனசை விட்டு பேசுறதுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய நண்பர்களும் கூட. இந்த நட்புல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஆதரவு. அதாவது நாம வெற்றி பெற்ற பிறகு கைத்தட்டி ஆதரவு பண்றது மட்டும் நட்பு கிடையாது. நாம தோத்து போய் யாருமே இல்லாம ஒத்தையில நிற்கும் போது நம்ம தோல் மேல கை போட்டு, டேய் நான் உனக்காக இருக்கேன், என்ன ஆளாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நட்பு. ரத்த சொந்தமே இல்லாத ஒருத்தன் நம்முடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு நமக்காக ஓடி வரான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அந்த அன்கண்டிஷனல் லவ் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் மெமரிஸ்னு எதை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அங்க ஒரு நண்பன் இருப்பான். நாம தப்பு பண்ணும் போது மத்தவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாம நாம மூஞ்சிக்கு நேரா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சுட்டி காட்டுற உண்மையான கண்ணாடியாவும் நம்மளுடைய நண்பர்கள் தான் இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நம்மளை மூழ்க விடாம காப்பாத்துற ஒரே ஒரு படகுதான் நட்பு. வாழ்க்கையில கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ரெண்டு நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சா போதும், நாம தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் இருந்தா மறக்காம அவங்க யாரு, உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டைம் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேர்களே.
1: நண்பன் ஒருவன் இருந்தால்

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட வேதாஞ்சலி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வேதாஞ்சலி கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு அதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த பேக்கெட் ஐட்டம்லாம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் குழந்தைங்க அதை எங்கேயாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு ராவடி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ராவடி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். இதனால் அவங்களோட இந்த உணவு பழக்கமே மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
3: வெளியே வாங்கி தரோம், வீட்டில் வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். எந்த வெஜிடபிளையுமே பேரண்ட்ஸை வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களும் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தா அவங்க வளர்கிறாங்க. ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி கிடையாது. ஸோ எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்ணும், எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்ற மாதிரி மாற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து எப்படி சொல்கிறது, குக்கிங்கில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சாப்பாட்டில். ஸோ அதனால் அப்படி மாற்றிக்கலாம். கிட்ஸ் வந்து இனிஷியலி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இது பண்ணிக்கணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். எந்த ஒரு விஷயம், அதாவது புது விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போகணுன்னாலும் முதல்ல நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஜீரண கோளாறு, அதாவது சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் டெய்லியுமே ஒன்று சாப்பிட்லாம். ஸோ சரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் டைம், ஈவினிங் டைம்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, ஸ்கூலுக்கே நம்ம ஸ்நாக்ஸாக பனானாவை கூட கொடுத்து விடலாம். ஸோ பனானாவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. டைஜஸ்டிவ்

என்சைம்ஸ் வந்து பனானால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து செரிமான கோளாறை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வாழைப்பழம். அதனால் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் டெய்லியுமே ஒன்று கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனாயப்பம் 107.8
4: சூப்பரான பாட்டு தான் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வேதாஞ்சலி கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம தித்திகா கூட பேசிடலாமா? தித்திகா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யார் ஃபேவரட்?
5: இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர்.
4: அப்படியா? ஏன்?
5: இங்கிலீஷ் வந்து நல்லா சொல்லி தருவாங்க, அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க.
4: ஓகே, இங்கிலீஷ் மிஸ் வந்து ஸ்வீட்டா இருப்பாங்கன்னு சொல்லி. சரி, தமிழ் மிஸ்?
5: தமிழ் அம்மாவும் எங்கள்கிட்ட நல்லா இதாக பேசுவாங்க.
4: சூப்பர். அப்போ கண்டிப்பாக எனக்காக தமிழில் நீங்கள் ஏதாச்சும் சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறீங்க? போயம், திருக்குறள், இந்த மாதிரி?
5: திருக்குறள் சார்.
4: திருக்குறள், சரி சொல்லுங்க.
5: நன்றி மறப்பது நன்னன்று, நன்றது நன்றி மறப்பது நன்று, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதவன் உதற்றே உலகு.
4: வெரி குட், ரொம்ப அழகாக திருக்குறள் சொன்னீங்க. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் போகிறீங்களா? ம், எந்த கிளாஸ் போகிறீங்க?
5: ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் ஸ்விம்மிங். ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்விம்மிங்.
4: வாவ், சூப்பர். சரி, யோகா கிளாஸும் போகிறீங்களா?
5: போவோம், சேர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து போகிறோம்.
4: சூப்பர் சூப்பர். சரி, எந்த யோகா கிளாஸ் போகிறீங்க?
5: சிவகுரு யோகா.
4: வாவ், சரி. நீங்கள் என்னென்னலாம் கற்றுட்ருக்கீங்க இப்போ வரைக்கும் யோகாவில்?
5: நிறைய ஆசனஸ் கற்றுக்கேன்.

0: சூப்பர், ஆசனாஸ்லாம் கத்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே, எனக்காக ஒரு ரெண்டு மூணு ஆசனா நேம்லாம் சொல்றீங்களா?
1: சக்கராசனா, நின்று பாதாசனா, உசட்டாசனா, சர்வாங்காசனா, பூர்ணதண்டாசனா.
0: வேற லெவல். கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆசனா அப்படின்னு எது சொல்லுவீங்க?
1: பூர்ணதண்டாசனா, சக்கராசனா. ஆனால் அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு.
0: ஓகே, ஆனால் நீங்கள் நேம் சொல்கிறத பார்த்தாலே லைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக அது போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், வெரி குட். அண்ட் அதே நேரத்தில் யோகா பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: நம்ம பெயின்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும். அது அதே மாதிரி நம்மளுக்கு மைண்டாக ரிலாக்ஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: வெரி குட், ரொம்ப அழகாக கரெக்டாக சொன்னீங்க. ஸோ யோகா பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்குது. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வேதாஞ்சலி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணி சொல்லக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: இந்த ஒரு டிஷ்ஷை வந்து பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆலு சப்ஜி தான். சொல்லவே வேணாம், உருளைக்கிழங்கு வச்சு எந்த டிஷ்ஷு பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆலு சப்ஜி எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2, பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 2, அதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1.5 லிருந்து 2 கப்பு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இந்த ஒரு ஆலு சப்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அண்ட் அது கூடவே இந்த மசாலா ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருணும். இப்போ அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க அது கூட உதிர்த்து விட்டு சேர்த்து 5 லிருந்து 7 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கெட்டியாக ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கும். அது கூட 1/2 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சரி பார்த்துட்டு மிளகுத்தூளியும் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கணும்னா சூப்பரான இந்த ஆலு சப்ஜி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பூரி மசால் ட்ரை பண்ணுறதுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆலு சப்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அண்டு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9 7 8 7 7 0 107 8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வேதாஞ்சலி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வேதாஞ்சலி மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் இப்போது இன்னும் சில விஷயங்களை வேதாஞ்சலி கூட பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இந்த நேரத்தில் எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், அண்ட் எஜுகேஷன் வைஸாக அவங்களை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது குழந்தைங்க வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
2: அடுத்தது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு பண்ண மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து ரோல் ப்ளே செய்ய சொல்லலாம், ட்ராமா மாதிரி நடிக்க சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதான் மேக்ஸிமம் காம்படிஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணனாவே ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டான்ஸு, ட்ராமா, டிபேட்டு, அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் கொடுத்து நம்ம பிள்ளைகளை டீம் ஒர்க்கில் ஒரு விவாதங்கள், விவாதம் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். விவாதம் போது இவன் இந்த பாயிண்ட் கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இதெல்லாம் கரெக்டு, இதுக்கு எதனால் இது கரெக்டு அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி. அப்போ என்னன்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் அப்போ விட்டு கொடுத்தல்ன்றது. இதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியிலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இன்டைரக்டாக நம்ம ஏற்படுத்தலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த சின்ன சின்ன முயற்சி மூலயமா கண்டிப்பாக குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வேதாஞ்சலி கூட பேசிடலாமா? வேதாஞ்சலி, உங்களுக்கு கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி யோகா கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிங்கல்ல, அவங்கெல்லாம் யார் யார் சொல்லுங்கள்?

0: ஜியஸ்ரீ, கிருத்திக், வருண் கார்த்திக்.
1: சூப்பர். இங்கேயுமே ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் யோகாசனம் நேமெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யார் உங்களுக்கு இந்த யோகாசனம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க?
0: யோகா மாஸ்டர்.
1: ஓகே, யோகா மாஸ்டர் நேமு
0: முரளி.
1: வெரி குட். இப்போ மாஸ்டருக்கு நீங்கள் சோனா எஃப்எம் மூலமா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: அவர் வந்து நல்லா சொல்லித்தராரு, அதே மாதிரி பாசமாகவும் இருக்காங்க.
1: ஸோ தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா?
0: தேங்க்யூ.
1: சூப்பர். ஓகே, மாஸ்டருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.
2: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊர்க்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊர்க்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டி சாப்பிட்டு வந்தாங்க. உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி. முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி. இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு. கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி. பானையில் இட்டு அவிச்சது இந்த இட்டவி இட்டலி. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி. நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித

தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி. இதை தின்ன பல விதமான சட்டினி, ஆட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், ஆட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி. இளம் சூடான சுவையா

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க. உலகத்துல வியப்பூட்டக்கூடிய மலைகளையும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் வரலாற்று சிறப்புகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட டாஸ்மேனியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அன்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. சாகசம், இயற்கை, உலக பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளை தன் கிட்ட வச்சிருக்கிறது தாங்க இந்த அன்னே மலை. இந்த மலை இயற்கை ஆர்வலர்களோட கனவு இடமா கூட இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து 1423 மீட்டர், அதாவது சுமார் 4669 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அன்னே மலை தென்மேற்கு டாஸ்மேனியாவோட மிக உயரமான மலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தோட புகழ்பெற்ற சவுத் வெஸ்ட் நேஷனல் பார்க் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம் பெற்றிருக்குங்க. இயற்கை தன்னோட அழகை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் இதுவுமே ஒன்று. இந்த மலையோட அமைப்பு ரொம்பவுமே தனித்துவமானது. பெரும்பாலும் டோலரைட் பாறைகளால் உருவான இந்த மலை சில பகுதிகளில் டோலமைட் பாறைகளையும் கொண்டதாக இருக்குங்க. அந்த பாறைகளுக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குகை அமைப்புகளில் அண்ணா ஆ கனந்தா அப்படின்ற குகை ஆஸ்திரேலியாவோட மிகவும் ஆழமான குகைகளில் ஒன்றா இருக்குங்க. இந்த குகையை ஆராயறது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்றதுனால அனுபவம் மிக்க ஆய்வாளர்களுக்கும் கூட இது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. அன்னே மலையோட வடகிழக்கு பகுதியில் கோண்ட்வானா காலத்தை சேர்ந்த பண்டைய தாவர இனங்கள் இன்னமுமே பாதுகாக்கப்பட்டிருக்குங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து வரக்கூடிய இந்த அரிய தாவரங்கள் பூமியோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சிக்க விஞ்ஞானிகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கு. இந்த மலையோட வரலாறு சுவாரஸ்யமானது. 1835வது வருஷம் ஆய்வாளர் ஜார்ஜ் பிராங்க்லின்ட் அப்படின்றவர் தன்னோட மனைவி ஜார்ஜினா ஆன் அப்படின்றவங்களோட நினைவாக இந்த மலைக்கு மவுண்ட் அன்னே அப்படின்ற பெயரை வச்சாராம். அதுக்கப்புறம் 1929வது வருஷம் செப்டம்பர் 25ஆம் தேதி வால்டர் குருகால் மற்றும் ஜெஃப் ஷாப்மேன் அப்படின்றவங்க இந்த மலையோட உச்சியை முதல் முறையாக வெற்றிகரமாக ஏறினாங்க. இன்னைக்கு அன்னேமலை அனுபவம் மிக்க நடைப்பயணிகளுக்கான முக்கியமான சாகச பாதையாக இருக்குங்க. குறிப்பாக மவுண்ட் அன்னே சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நாள் மலையேற்ற பயணம் உலகம் முழுசிலிருந்தும் சாகச விரும்பிகளை ஈர்த்து வருது. உயரமான பாறைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அமைதியான ஏரிகள் மற்றும் விரிந்த காடுகள் இணைந்து இந்த பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுதுங்க. இயற்கை நமக்கு அழக மட்டும் இல்லை, பொறுமை, துணிச்சல் மற்றும் பாதுகாப்போட அவசியத்தையுமே கற்றுக் கொடுக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க வெறும் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய வாழவந்தி சேட்டுக்காடு பகுதிக்கு நான் கடைசியாக போயிருந்தேங்க. அப்போ ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய வசதிகள் பற்றியும், கிளைமேட் சேஞ்சஸ் மற்றும் விலைவாசி உயர்வு, விவசாயத்தை பற்றியுமே சில விஷயங்களை கேட்டிருந்தேங்க. அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க.
4: உங்க பேரு?
5: மகேந்திரன்.
4: மகேந்திரன், எந்த ஊர்?
5: ஏற்காடு வாழவந்தி சேட்டுக்காடு.
4: ஏற்காடு வாழவந்தியில சேட்டுக்காடு.
5: சேட்டுக்காடு.
4: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
5: நான் 50 வருஷமா இருக்கோம்.
4: 50 வருஷம். இப்போ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறது கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல,
5: கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் மழை நல்லா வரும், இப்பெல்லாம் மழை வரதுல ஒழுங்க. இப்ப மழைதான் வரல, விவசாயம் பண்ண முடியல. அவ்வளவுதான்.
4: ஃபர்ஸ்ட் இருந்த விலைவாசிக்கு இப்ப இருக்கிற விலைவாசிக்கு
5: இப்போ விலைவாசி அதிகமா இருக்கு. எது எடுத்தாலும் விலைவாசி அதிகம் தான்.
4: என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க உங்கள் கிராமத்தில்?
5: இங்கே சாமை, நெல், அவ்வளோதான். சோளம் அந்த மாதிரி பண்ணுவோம்.
4: சோளம். ஓகே. இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க?
5: இங்கெல்லாம் எந்த வேலை செய்யறதுல எஸ்டேட் மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. அதை எங்கேயும் வேலைக்கு போகிறாங்க.
4: எந்த வேலைக்கு? இங்கே வந்துட்டு சாலை வசதி இருக்குங்களா?
5: ஆ, இருக்கு இருக்கு, சாலை வசதி இருக்கு.
4: பேருந்து வசதி?
5: பேருந்து வசதி இருக்கு.
4: பேருந்து என்னென்ன டைமில் வரும்?
5: ஒரு மணி நேரத்துக்கு டைம் வரும்.
4: ஒரு மணி நேரத்துக்கு டைம் வரும். சேட்டுக்காடுக்கே வரும்.
5: அதான் வாழந்தி. இருக்கட்லேருந்து வாழந்து வரும். சேலத்துலேருந்து இருக்கட்லேருந்து இருக்கட்லேருந்து வாழந்து இருக்கணும்.
4: இங்கே வந்துட்டு திருவிழா நடக்குமா?
5: நடக்கும்.
4: என்ன கோயில் இருக்கு?
5: மாரியம்மன் கோயில் இருக்கு.
4: மாரியம்மன். வருஷத்தில் எத்தனை டைம் திருவிழா போடுறீங்க?
5: வருஷம் ஒரு டைம் தான் போடுவாங்க.
4: என்ன மாதத்தில்?
5: சித்திரை வைகாசியில் போடுவாங்க.
4: சித்திரை வைகாசி. ஓகே, சரி. ஓகே, இங்கே வனவிலங்கு பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா?
5: இருக்குது.
4: என்ன பிரச்சனை?
5: காட்டேருமா.
4: அதனால என்னென்ன பிரச்சனை வந்துருக்கு?
5: இங்கே சோழ பயிர் வந்துட்டு போயிருது. எல்லாம் விவசாயம் எல்லாம் அழிச்சிருது. காட்டில் எதுவுமே வைக்க முடியல.
4: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
5: நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஒர்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான்
4: போயிருக்கேன். ஏற்காட்டில்?
5: ஏற்காட்டில்.
4: ஏற்காட்டில் வந்துட்டு எந்தெந்த சமயத்துலலாம் வந்து கூட்டம் அதிகமாக வருது?
5: சாட்டர்டே சண்டே தான்.
4: இங்கே சுற்றுலாத்தலம் அப்படின்னா என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்கு?
5: ஏற்காடு பக்கலாம் போயின்ட்டு, லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சேர்வராயன் கோயில் நிறைய இருக்கு.
4: சேர்வராயன் கோயில் பற்றி ஒவ்வொருத்தரும் சில வரலாறு சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன?
5: சேரங்கோயில் குகை இருக்கு, பழைய காலத்து கோயில் அது, ஃபேமஸான கோயில்.
3: ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு மகேந்திரன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனாயப்பம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வானொலி
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் ஏற்காடு மக்களோட கலை கலாச்சார நிகழ்வுகள் பத்தி சில

சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்படி இன்னைக்கு வேகமான உலகத்துல பல புதிய பொழுதுபோக்குகள் வந்துடுச்சு. ஆனா காலத்தை தாண்டிய மக்களோட மனசுல நிலைச்சிருக்கக்கூடிய சில கலை வடிவங்கள் ஏற்காட்டில் இருக்குங்க. அதுல ரொம்பவுமே முக்கியமானது தெருக்கூத்து கலை. புராண கதைகளை, வாழ்க்கை நெறிகளை, பக்தியோட பெருமையை இசை மற்றும் நடிப்பின் வழியா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த கலை தமிழர்களோட கலாச்சார செல்வமாக இருக்குங்க. ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்தில் நடந்த பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற தெருக்கூத்தை நேரடியாக நான் பதிவு செஞ்சு அதோட முக்கியமான தருணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த பகுதியில் கலைஞர்களோட குரல், இசை, அதோட ஓசை, மேடையோட உயிரோட்டம் எல்லாமே நீங்க நிச்சயமா உணர முடியுங்க. வாங்க அந்த அற்புதமான தெருக்கூத்து மேடைக்கு வானொலி வழியா பயணம் செய்யலாம்.

ஆமா நான் என சமுதிரியமா நான் அடிவருகின்ற அம்மா அரியம்மா.

என்ன நேயர்களே, பக்த மார்க்கண்டேய இயேசுவ பூஜை அப்படின்ற தெருக்கூத்தோட இந்த அழகான பகுதியை கேட்டீங்க. நம்ம பாரம்பரிய கலைகள் வெறும் வரலாறு மட்டும் இல்லை, அது நம்மளோட அடையாளம். அதை பாதுகாக்கிறது அப்படின்றது கலைஞரோட பொறுப்பு மட்டும் இல்லைங்க, ரசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களோட அர்ப்பணிப்புக்கு, அதே சமயத்தில் இந்த கலைக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களோட அன்புக்கும் எங்களுடைய சோனா எஃப்எம்மோட மனமார்ந்த பாராட்டுகள்ங்க. இந்த மாதிரி அரிய கலை பதிவுகளை உங்ககிட்ட தொடர்ந்து கொண்டு வர்றதுல எங்களுக்குமே பெருமையாக தான் இருக்குது. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில எப்பவுமே எங்கேயாவது பதிவு செய்யப்பட்ட பறவையோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பத்தியோ தெரிஞ்சுப்போங்க. நம்ம சேலம் மாவட்டத்திலயோ இல்ல ஏற்காட்டுல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை பத்தி. அப்படி இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? இது ஒரு பறவை தாங்க, ஆனா ஒரு பாடகர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பறவை பாடக்கூடிய அந்த பாடல் சூப்பராக இருக்குங்க. அதோட இசை பா அப்படி இருக்குன்னு சொல்லலாம். என்ன பறவை அப்படின்னு சொல்லி ஆர்வமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, நானே சொல்லிடுறேங்க. வெள்ளை புருவ புல்புல் அப்படின்றது தாங்க. இந்த பறவை தென்னிந்தியா மற்றும் இலங்கைக்கு மட்டுமே உரிய ஒரு புல்புல் இனமாக இருக்கு. வறண்ட புதர் நிலங்கள், தோட்டங்கள், மரங்கள் நிறைந்த திறந்த வெளிகள் மற்றும் சின்ன வனப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு வருது. அடர்ந்த புதர்களுக்குள்ள பதுங்கி வாழ்றதுனால இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனா அதோட உரத்த இனிமையான குரல் அது பக்கத்துல இருக்கிறத உடனே நமக்கு சொல்லிடுது. சுமார் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவையோட மேற்பகுதி ஆலிவ் கலந்த சாம்பல் நிறத்திலையும், கீழ்ப்பகுதி வெண்மை நிறத்திலையும் இருக்குங்க. இதோட மிக முக்கியமான அடையாளம் கண்களுக்கு

இருக்கக்கூடிய வெண்மையான புருவக்கோடு, அதோட மஞ்சள் நிற மலத்துளையும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வெண்மையான பிறை வடிவமும் இதை மற்ற புல்புல் பறவைகள் கிட்ட இருந்தே வேறுபடுத்தி காட்டுதுங்க. வெள்ளை புருவ புல்புல் பொதுவா தனியாவோ அப்படி இல்லைன்னா ஜோடியாவோ தான் இருக்கும். புதர்களுக்குள்ள பழங்கள், சின்ன சின்ன பூச்சிகள் மற்றும் பூந்தேன்களை தேடி சாப்பிடுங்க. பூச்சிகளை சாப்பிட்றதுனால தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவுதுங்க. அதே நேரத்தில் பழங்களை சாப்பிட்றதுனால விதைகளை பரப்பவும் மறைமுகமாக உதவுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பறவையோட இனிமையான பாடல் தாங்க இந்த பறவையோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. ஒரு புதரோட உச்சியில் சில நொடிகள் உட்கார்ந்து அழகாக பாடிட்டு உடனே மறுபடியும் புதருக்குள்ளே மறைஞ்சு போயிடும். அதனால இந்த பறவையை பார்க்கறத விட அதோட குரலை கேட்குறதே அதிகமாக இருக்குங்க. இனப்பெருக்க காலம் பொதுவாகவே மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நீடிக்குது. கிளைகள், சிலந்தி வலைகள் மற்றும் மென்மையான நார்களால் அடர்ந்த புதருக்கு கீழ்ப்பகுதியில் சின்ன கோப்பை வடிவ கூட்டை கட்டுது. பொதுவாக ரெண்டு முட்டைகள் இடுதுங்க. ஆண் மற்றும் பெண் ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குது. ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை கூட இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறன் இந்த பறவைக்கு இருக்குங்க. ஆய்வுகள் தெரிவிக்கிறது படி வெள்ளை புருவ புல்புல் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடிய திறன் கொண்டது. சின்ன உருவம் கொண்டிருந்தாலும் நீண்ட காலம் இயற்கையோடு வாழ்ந்து தன்னோட இனிமையான குரலால் சுற்றுச்சூழலை உயிர் போட வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடக பறவை தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதோட புருவம் வந்துட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனால தான் இது வெள்ளை புருவ புல்புல் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுதுங்க. நேர்களே, அடர்ந்த புதர்களை வெட்டாமல் பாதுகாக்கிறது, இயற்கையான தோட்டங்களை உருவாக்குறது வெள்ளை புருவ புல்புல் மாதிரியான அழகிய பாடக பறவைகளுக்கு பாதுகாப்பான வாழ்வு கொடுக்குதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தரணும். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாநிலத்தில் வாழ்ந்த குலித் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. குலிச்சான் மக்கள் கோலாக்கி ஏரி மற்றும் கோரங்காமைட் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய வளமான நிலப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பாரம்பரிய பழங்குடியினர்கள். புல்வெளிகள், எரிமலை சமவெளிகள், காடுகள் மற்றும் ஏரிகள் சூழ்ந்த இந்த இயற்கை சூழலே அவங்களோட வாழ்க்கையோட அடித்தளமாக இருந்தது. குலிச்சான் மக்களோட மொழி 1839 வருஷம் முதலாக பதிவு செய்யப்பட்டதுங்க. இன்னைக்கு அந்த மொழியோட பெரும்பாலான பகுதி காலப்போக்கில் மறைஞ்சிட்டாலும் சுமார் 200 சொற்களும் மேலும் கர்த்தரோட ஜபத்தோட மொழிபெயர்ப்பும் பாதுகாக்கப்பட்டிருக்குங்க. கோலாக் அப்படின்ற இடம்பெயரும் குலிச்சான் மொழியில குலாக் அதாவது மணல் அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நார்மன் டிண்டேலோட ஆய்வுகளின்படி குலிச்சான் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்திருக்கு. இந்த பகுதி கோலாக் ஏரி, கோரங்காமைட் ஏரி மற்றும் கேப் ஓட்வே நோக்கிய பகுதிகளை உள்ளடக்கியதா இருந்திருக்கு. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த நிலங்கள்ல அவங்க வேட்டையாடி உணவு சேகரிச்சு இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனா மெல்போர்ன் நகரம் உருவானதுக்கு அப்புறம் ஐரோப்பிய குடியேற்றம் வேகமா விரிவடைஞ்சதுங்க. குலிச்சான் மக்களோட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவங்க 3 ஆண்டுகளா வீரத்துடன் போராடினாங்க. கால்நடைகளை விரட்டி அடிச்சும் குடியேற்ற பண்ணைகளை தாக்கியும் தங்களோட நிலத்தை பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த எதிர்ப்புக்கு பதிலடியா பல வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுங்க. வரலாற்று ஆய்வுகள் படி 1834 1848 வரைக்கும் மேற்கு விக்டோரியா பகுதியில 300 மேற்பட்ட பழங்குடியினர்கள் கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. குலிச்சான் மக்களும் இந்த வன்முறையால பெருசா பாதிப்படைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மிஷின் குடியிருப்புகளுக்கு கூட்டிட்டு போய் பாரம்பரிய வாழ்க்கை முறைய மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா குலிச்சான் மக்கள் தங்களோட பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கைவிட மறுத்துட்டாங்க. அவங்க தங்களோட பாரம்பரிய மியா மியா குடில்கள்லேயே வாழ விரும்பினாங்க. இது அவங்களோட கலாச்சாரத்துக்கு மேல இருந்த ஒரு உறுதியான வெளிப்பாடை வெளிப்படுத்துதுங்க. குலிச்சான் சமூகத்துல 4 முக்கிய குழுக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க தாய்வழி சமூக அமைப்பை பின்பற்றிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கருப்பு காக்கடு மற்றும் வெள்ளை காக்கடு அப்படின்ற 2 முக்கிய பிரிவுகள்ல ஒன்ன சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இது அவங்களோட சமூக அமைப்போட தனித்துவமான அம்சமா இருந்ததுங்க. நேர்களே, குலிச்சான் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. ஒரு சமூகத்தோட மொழி, நிலம் மற்றும் பண்பாடு எவ்வளவு சோதனைகளை சந்திச்சாலும் அதை பாதுகாக்கக்கூடிய மன உறுதி இருந்தா அந்த அடையாளம் என்னைக்குமே அழியாதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைபாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கதை சினிமாவில் வர கதை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ஒரு ரியல் ஹீரோவுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த, தினமும் நம்ம கடந்து வரும்போது பார்க்கக்கூடிய சாதாரண மனிதரோட ஒரு அசாதாரண கதை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவாங்க. அவங்களுக்கு வந்த கஷ்டத்தையே மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாற்றின

ஒருத்தரை பற்றின ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட பேர் பாலமுருகன். அவருடைய ஊர் காரைக்குடிங்க. காரைக்குடி அங்கே வந்து ஒரு சலூன் ஷாப், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடை வச்சுருக்கிறாருங்க. கடை வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து வேலை செய்கிற பாலமுருகனுடைய மனசு, அவருடைய மனசு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அவருடைய ஒரு கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. பாலமுருகன் 10வது படிக்கும்போதே அவங்க அப்பா மாமா கிட்டே இருந்து சிகை அலங்கார வேலையை வந்து கற்றுக்கிறார். ஆனால் அவரோட இலக்கு அதுவாகவே இல்லைங்க. குடும்பத்தில் நிறைய பொருளாதார பின்னடைவு, வறுமை, கஷ்டம் இதெல்லாம் இருந்தாலும் படிப்பை அவர் வந்து விடவே இல்லைங்க. படிச்சுக்கிட்டே அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுவும் சாதாரண படிப்பு இல்லைங்க. தமிழகத்தோட ரொம்ப கடினமான தேர்வுகளில் ஒன்றான TNPSC Group 1 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107-8. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்.

0: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி பாலமுருகன் அவரோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். காரைக்குடியை சேர்ந்தவர். குடும்பத்தில் நிறைய பொருளாதார பின்னடைவு, வறுமை, கஷ்டம் இதெல்லாம் இருந்தால் கூட படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தாருங்க. படிப்பை அவர் விடவே இல்லை. தமிழகத்தோட ரொம்ப கடினமான தேர்வுகளில் ஒன்றான TNPSC Group 1 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். யோசிச்சு பாருங்கள், Group 1 கிளியர் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நிறைய பேர் பல ஆண்டுகளாக அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசு வேலை கிடைச்சும் அதை நோக்கி மட்டும் போகாமல் சமூக சேவையும் முனைவர் பட்ட ஆய்வையும் மேற்கொண்டாருங்க. ஒரு கட்டத்தில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பற்றின PhD ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே, இன்னொரு பக்கம் IAS ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக UPSC தேர்வுக்கும் தீவிரமாக தயாராகிட்டு வராருங்க பாலமுருகன். அவரோட வாழ்க்கை அப்படின்னா காலையில் படிப்பும் ஆய்வும், மாலையில் சலூன் கடையில் சிகை அலங்கார பணி, இரவில் UPSC தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க, இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் நினச்சிருந்தா TNPSC Group 1 தகுதி தேர்வில் தெரிச்சுப்பட்ட உடனே ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிருக்கலாம், ஆனால் போலைங்க. அதே மாதிரி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் செய்கிற அந்த சிகை அலங்கார வேலையை தொழிலாக மட்டும் நினைக்கலைங்க, ஒரு சேவையாக நினைக்கிறார். அவரோட கடையில் வேலை செய்யும்போது ஏழை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்தால் அவங்களோட பொருளாதார நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட் வாங்காமல் கூட அவங்களுக்கு சிகை திருத்தம் செஞ்சு அனுப்பியிருக்கிறாருங்க. இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், யாருமே இந்த ஒரு காலத்தில் இது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. எதுக்கு நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு பணம் அப்படின்னு நினைக்காம ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இலவசமாகவே அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சின்ன வயசில் இவரை வந்து ஒருத்தர் படிக்க வச்சுருக்கிறாருங்க. அந்த நன்றியை மறக்காமல் இப்போ இவர் நிறைய பேருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சங்கில்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை. உன்னை நம்பி நான் வந்த பாரடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன். கெளிடி கெளிடி கெளிடி, ஷோக்கா நான் வாழ போற பாரடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீயும்

0: கனவுகள் மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுனே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: யோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி காரைக்குடியை சேர்ந்த பாலமுருகன் அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சிகை அலங்கார பணி ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஏழை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கடைக்கு வந்தால் இலவசமாக பண்ணி கொடுத்துருக்குறாருங்க, அமௌண்ட்லாம் வாங்காமல். ஏன்னா சின்ன வயசில் இவரை வந்து ஒருத்தர் படிக்க வச்சுருக்கிறாரு. அந்த நன்றியை மறக்காமல் நாலு பேருக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட சொந்த செலவில் கடைக்கு வர நல்ல மனுஷங்களை வாடிக்கையாளர்கள் உதவியோடையும் பல மாணவர்களுக்கு படிப்பு உதவியையும் இவர் வந்து செஞ்சு தராருங்க.

உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா, இவரை சின்ன வயசில் ஒருத்தர் படிக்க வச்சார் இல்லைங்களா, அவருடைய ஒரு நல்ல மனசும் இவரை வந்து இந்த ஒரு பணியை செய்ய வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பாலமுருகன் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் என்ன அப்படின்னா, அவருடைய அக்கா மகன் ஒருத்தர் வந்து இருந்திருக்கார், சின்ன பையன். அவர் வந்து இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லைங்க, அவரோட குடும்பத்தில் இன்னும் சில பேரை இந்த கொடூரமான புற்றுநோய் வந்து பாதிச்சிருக்குங்க. ஹாஸ்பிட்டலாக வந்து போய் அவருக்கு வந்து அது ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்துருக்கு. கண்ணு முன்னாடியே தன்னுடைய சொந்தங்களை அவர் வந்து இழந்திருக்கிறாருங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. ஆனால் உடஞ்சி போனதை தாண்டி முடங்கி போகலை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. காரைக்குடியில் ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உதவியோடு அங்கே சிகிச்சையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு போயிட்டு உதவி பண்ணுறாரு. அவங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை வாங்கி தராரு, அதுவும் அவருடைய சொந்த செலவில் வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டுமே இல்லாமல் புற்றுநோயாளிகளுக்கு வீட்டுக்கே போயிட்டு இலவசமாக சிகை திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. சில நேரங்களில் பாலமுருகன் கையில் பணமே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னுடைய கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கடன் வாங்கி அந்த நோயாளிகளுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க. இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, காரைக்குடியைச் சேர்ந்த பாலமுருகன். அவரோட வாழ்க்கையில் ஒரு சிகை அலங்கார கடை வச்சு அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு சேவையும் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சில நேரங்களில் பாலமுருகன் கையில் பணமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் கூட தன்னுடைய கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்கிட்ட கடன் வாங்கி அந்த நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க. காரைக்குடி மட்டுமே இல்லைங்க, புதுச்சேரி அங்கே இருக்க ஒரு மருத்துவமனை, அங்கே வரைக்கும் போய் அங்கே சிகிச்சை பெறக்கூடிய புற்றுநோயாளிகளை சந்தித்து அவங்களுடைய புற்றுநோய் நிலையை கேட்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவியும் செஞ்சுருக்கிறாருங்க. இதுக்கெல்லாம் காரணம், அவரோட குடும்பத்தில் நிறைய பேர், தன்னுடைய உறவினர்கள், தன் வீட்டில் வசிக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அந்த ஒரு தாக்கம் அவரை வந்து இந்த ஒரு பணியை செய்ய வச்சுருக்குங்க. சமீபத்தில் பாலமுருகனை ரொம்ப கலங்க வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட தெருவுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தருக்கு 4th ஸ்டேஜ் புற்றுநோய். அது பாலமுருகனுக்கு தெரிய

பேசாமலேயே இருந்திருக்குங்க. அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். அதாவது பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் அவருக்கு வந்து உதவி முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. தெரிஞ்சிருந்தால் ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பண்ணுறத இவர் கூட இருக்கிற நண்பர்கள் யாராச்சும் இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிய வைக்கலாமா, நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது இது மாதிரி போடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீ பண்ணுற விஷயம் எல்லாம் ரொம்ப பெருசுப்பா, இதெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் செய்கிற பணியை கடவுள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி பாலமுருகன் காரைக்குடியைச் சேர்ந்தவர், ஒரு சமூக சேவகர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவருடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். நிறைய சேவைகள், நிறைய உதவிகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவர், தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு விரும்பாதவர் ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தில் ஒரு 2 சென்ட் இடம் வச்சுருக்கேன், வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அறக்கட்டளை தொடங்கி இந்த சேவையை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்காருங்க. நண்பர்களே, நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கையில் பிஹெச்டி ஆய்வு, மனசில் யூபிஎஸ்சி கனவு, தொழிலாக ஒரு சிகை அலங்கார வேலை, இதை தாண்டி அவரோட இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சமூக சேவை, நல்ல மனசு, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கானது மட்டுமே இல்லை, நம்மளோட சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்யணும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடி பாலமுருகன் இவர் பண்ணிகிட்ருக்க இந்த ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே அவருடைய கனவாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அது அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களும் மாணவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவரால் உதவ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே வந்து அவருடைய அந்த ஐஏஎஸ் கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்லலாம், வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட, ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு கதையோட, நினைவுகளோட ஒன்றி இருக்கக்கூடிய கதவைகளோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787703 7 8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, இதோட நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.